சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி பின் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: உன் வெற்றியை உன்னை தவிர யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளும் கூட. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னா, இன்னைக்கு உலக கைத்தறி நெசவாளர்கள் தினம். இன்னைக்கு வந்துட்டு அதாவது அடிப்படையான விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரெண்டாவது விஷயமான உடுத்த உடையை கொடுக்கறது நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் தாங்க. அவங்களுடைய பெருமை போற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு நாள் வந்துட்டு கைத்தறி தொழில் நெசவாளர்கள் தினம் வந்துட்டு கொண்டாடப்படுது. இவங்க எல்லாத்துக்குமே நான் கைத்தறி நெசவாளர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஷோ கிட்ட இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னுடைய சார்பாக கைத்தறி நெசவாளர்கள் தினத்தை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியை இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக உங்களுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எல்லாத்தையுமே சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணுங்க, நம்ம வெற்றியை தடுக்கிறதுக்கு அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்மட்டு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய வெற்றியை நம்மளை தவிர மற்ற யாராலையுமே தடுக்க முடியாது. என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுடைய வெற்றி கண்டிப்பாக நின்றும் அங்கேயே. ஆனால் நம்மளால் முடியும், என்னால் முடியும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னால் வந்துட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் அது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. அதனால் எதையுமே சரி என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் வந்துட்டு காணவே காணா ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள் எது? சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே மார்ட்டின் காட்டஜனுடைய குண்டு குழி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

மற்றும் நரம்பு சீராக செயல்பட உதவுது. அந்த பொட்டாசியம் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்குல ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை பாதுகாக்க உதவுது. மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புக்கு வலிமையை கொடுக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சமைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த எண்ணெயில் பொறிக்காமல் குழம்பு வச்சு உள்ள பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 16 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பூஷாவரை 70 ரூபாய், கேரட் 100 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விலை நிலவரம் யார் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் நமக்கு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு ஜோக்
2: சொல்லிட்டா கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒண்ணுலடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்கு போயிருச்சு. பூனை குறுக்கு போனா நல்லதா கெட்டதா மச்சான்?
3: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்ல எலியாங்கறத பொறுத்து இருக்கு.

0: ஏற்காடோட அழகே அழகுடா.
1: நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
0: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து சித்த மருத்துவ ஆராய்ச்சியில் செய்கிறதுக்காக விருப்பம் இருக்குது, அப்படி இல்லைனா அவங்க வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, சோஷியாலஜி டிகிரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலி இடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகளில் அப்படின்னா கிளார்க்கு 5, சமூக பணியாளர் 1 அப்படின்னு மொத்தமாக 6 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பிளஸ் டூ முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், சோசியாலஜி டிகிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுதி தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறைகள் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா இணையதளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து பூர்த்தி பண்ணி அதை வந்து கீழ்காணக்கூடிய முகவரி, எந்த முகவரி அப்படின்னா த டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சிலிங் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 600047 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். த டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 600047 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். என்னைக்குள்ளார் அப்படின்னா 9/9/2026 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா ccrs.ayush.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9/7/8/7/7/0/107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படி அப்படின்னா, இப்போ வேளாண் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோடைய சந்தை நிலவரம் இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றாங்க சொல்ல போகிறேன். என்னென்ன அப்படின்னா, பூண்டு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துருக்குது. அதே மாதிரி இதோடைய வரத்தை வந்து சீராக இருக்குது அப்படிங்கிறதுனால நாட்டு பூண்டோடைய விலை இப்போது கிலோவுக்கு 110 ரூபாயிலேருந்து 210 ரூபாய்க்கும், ஹிமாச்சல் பூண்டு விலை 160 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தேவை அதிகமாக இருக்கிறதுனால மேலும் விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 70 ரூபாயும் இப்போ 65 ரூபாயாகவும் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வரத்து குறைவாக இருக்குது, அதனால விலை அதிகமாக இருக்குது அப்படின்னும், கடந்த வாரங்களில் 70 ரூபாய்க்கு மேலே விற்பனையான திராட்சையுடைய விலை இந்த வாரம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வரத்து தொடர்ந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 95 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது, இப்போ 92 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஆந்திரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருந்து இந்த கொண்டைக்கடலைகள் வந்துட்டு வரத்தா வந்துட்டு இருக்குது. அவிப்புக்கான கொண்டைக்கடலை 70 ரூபாயிலிருந்து 75 ரூபாய்க்கும், பருப்பு அரைப்பதற்கான கொண்டைக்கடலை 90 ரூபாயிலிருந்து 92 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே விலையே தொடர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,725 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 109,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும், வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 240,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போது 5.40 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை ஏவரேஜாக அதே மாதிரி தான் இருந்துட்டு வந்துருது. ரொம்ப அதிகமாகவும் ஆகலை, ரொம்ப கம்மியாகவும் ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் முட்டையோடைய விலை கடந்த வாரத்தில் இருந்ததை விட இப்போது கொஞ்சம் குறைஞ்சி 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க செலஞ்சல பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ஒவ்வொரு நாளும் இப்போ அதிகமாகி இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு மேட்டூர் அணையோ நீர்மட்டம் கொஞ்சம் அதிகமாகவும் ஆயிருக்குது. அதே மாதிரி நீர் இருப்புமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே ரொம்ப கம்மியாக இருந்த நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு, அதே மாதிரி முக்கியமாக நீர் வரத்து வெறும் 42 கனடி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் கொஞ்சமாக வந்துட்டு இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் கபினி அணை நீர்மட்டம் நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு 76.18 அடியாகவும் 35.35 டிஎம்சி ஆக இருந்த நீர் இருப்பு 38.25 டிஎம்சி ஆகவும் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதுபடி 3 நாட்களில் நீர்மட்டம் 3 அடி, நீர் இருப்பு 3 டிஎம்சி ஆகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று காலையில் வினாடிக்கு 19,119 கனடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்வரத்து சாயங்காலம் 4 மணிக்கு 19,264 கனடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால நீர் இருப்பு மற்றும் நீர் மட்டமுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால நீர் இருப்பு மற்றும் நீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாகவும் அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 76.18 அடியாகவும் நீர் இருப்பு 38.25 டிஎம்சி ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 19,264 கனடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 1,500 கனடியாகவுமே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவுடி அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் இன்னும் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க யாராவது ஈரோடு டு செங்கோட்டை பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, ஈரோடு டு செங்கோட்டை இடையே ரயில் இயக்கத்தில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் டு மதுரை இடையே பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால இன்னைக்கு நாளைக்கு ஆகஸ்ட் 9, 10, 12 ஆகிய நாட்களில் மதியம் 2 மணிக்கு புறப்படக்கூடிய ஈரோடு டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னும், அதே மாதிரி மறுமார்க்க ரயில் ஆகஸ்ட் மாதம் 8, 9, 10, 11, 13 ஆகிய நாட்களில் அதிகாலை 5:20 செங்கோட்டைக்கு பதிலாக திண்டுக்கல்ல இருந்து புறப்படும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. புறப்பட்டு ஈரோடு வரைக்கும் போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இரு மார்க்கத்திலையுமே செங்கோட்டை டு திண்டுக்கல் இடையே ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணகோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, சீலநாயக்கன்பட்டி ஜங்ஷன், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து டிராஃபிக் இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோல் எது, சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோல் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா?
2: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
1: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே இவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
1: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் என்ன கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒண்ணுலடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனா நல்லதா கெட்டதா மச்சான்?
2: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்ல எலியாங்கறத பொறுத்து இருக்கு.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு வரக்கூடிய நீர்வரத்து 19,000 கனஅடியாக வந்துட்டு இப்போ சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ஒகேனக்கல்ல அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வந்துட்டு 19,000 கனஅடியாக வந்துட்டு சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. ஒகேனக்கல்ல காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று சாயங்காலம் வினாடிக்கு 19,000 கனஅடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. தொடர்ந்து 3வது நாளாக காவிரி ஆற்றில் குளிக்கிறதுக்காக பரிசல் இயக்கவும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டிச்சிருக்காங்க. கேரள மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையால் கர்நாடகாவிலிருந்து கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகள் உள்ளிட்ட அணைகளுக்கு வந்துட்டு நீர்வரத்து அதிகமாக இருக்குது. கபினி அணை முழு கொள்ளளவு வந்துட்டு எட்டியிருக்கிறதுனால அணை பாதுகாப்பு கருதி நேற்று கால வினாடிக்கு 11,042 கனஅடி, கேஆர்எஸ் அணையிலிருந்து 1594 கனஅடி

உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டம் மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏற்காடோட அழகே அழகுடா.
1: நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
0: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான் பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு KRF வாய்ப்புக்காக வந்துட்டு இப்போ காலி பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பணியிடத்துக்கு இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு 28 வயசுக்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது அப்படிமா சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 8/8/2026 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்துட்டு இதுக்கான கடைசி நாள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா CUTN.AC.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் நாளைக்கு தான். ஸோ நாளைக்குள்ள நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. இப்போ வந்துட்டு நம்ம நிலத்தில் வந்து நிலக்கடலை போடுறோம், நிலக்கடலை வந்து எந்த சீசனில் போட்டால் கரெக்டாக இருக்கும், அது வந்து என்ன ரகத்தில் போட்டால் கரெக்டாக இருக்கும், முக்கியமாக அது வந்து எப்படி அந்த பக்குவம் கண்டுபிடிக்கிறது, விதை நேர்த்தி, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விதை உற்பத்தி ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த நிலக்கடலை உற்பத்தி ஆனதுக்கப்புறம் எப்படி நேர்த்தி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நிலக்கடலை வந்துருச்சு அப்படிங்கிறத, அதுக்கு எவ்வளோ தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும், மண் எந்த பதத்தில் இருக்கணும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியை கேளுங்க பத்மாவதி மேம். அவங்க கூட உங்களுக்காக வந்துட்டு ஹெல்த் நல்ல விவசாய டிப்ஸ் நிறைய வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, கைத்தறி நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பெரும் சவால் எது, இயந்திர நெசவா, இளைஞர்களின் ஆர்வக்குறைவா, கைத்தறி நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பெரும் சவால் எது, இயந்திர நெசவா, இளைஞர்களின் ஆர்வக்குறைவா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான்
4: ஏராளமான அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பேடி தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலமாக 2025-2026 சிறந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்காக தகுதியான நபர்கள்கிட்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவே தயேஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு அச்சங்கம் மூலமாக தமிழ்நாடு அளவில் 11 சிறந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 100,000 ஆக நிதி உதவி வழங்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு உயர்த்திட அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்கப்பட்டிருந்தாங்க, ஆணையிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்போர் தங்களுடைய படைப்புடைய இரு நகல்கள் வண்ண நகல்களாகவும் அதாவது ஹார்ட் காப்பியாகவும் டிஜிட்டல் முறையிலையும் வந்துட்டு விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறையின் 109 செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட ஆதி திராவிட நாள அலுவலகத்தில் 10/8/2026 அன்னைக்குள்ளார வந்துட்டு நீங்கள் நேரில் சமர்ப்பிக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விண்ணப்பங்கள் வந்துட்டு சேலம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெறலாம் அப்படின்னும், அப்படி இல்லைனா https://cms.tng.gov/cmsmagistrate/documents/forms/best writers award application form 2025-2026 p.pdf அப்படிங்கிற இந்த இணையதள முகவரிலையும் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுற யார் அப்படின்னா சிவகுமார். அவங்க வந்துட்டு ஓமலூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவகுமார் அண்ணா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட நிலை என்னான 9/8/7/7/0/107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கைத்தறி நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பெரும் சவால் இது, இயந்திர நெசவா இளைஞர்களின் ஆர்வக்குறைவா? கைத்தறி நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பெரும் சவால் இது, இயந்திர நெசவா இளைஞர்களின் ஆர்வக்குறைவா? அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளுடைய நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள் எது, சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் புதன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலேருந்தும் இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, நிஷாந்தினி, காவியா, ஜோஸ்வா, தினேஷ், தனிஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பேடர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நாங்கள் பேச வந்தாச்சு. யாருன்னா பிரதீபா மற்றும் திவாகர்.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு மக்களை உங்களோட விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களை. இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமாக நல்லா அசத்தலாம், நல்லா வேற லெவல் நல்லா போகணும்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால்
1: பண்ணுங்க. 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடலாம்.
2: ஓகே, விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டுன்னு சொன்னா தானே இது இன்னைக்கு எங்களால் விளையாட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெளிவாக புரியுது. இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவேன். இப்போ வந்து சூரியன் அப்படின்னா சூரியன் பகலில் வரும், சூரியன் வெளிச்சம் தரும், சூரியன் பிரகாசமாக இருக்கும், சூரியன் இரவில் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி நாலு சொல்லுவேன். அதில் எது நான் தப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறத தவறை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி விளையாட்டோட பெயர் தவறு, தவறை கண்டுபிடி அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே அண்ணா, இன்னைக்கு என்ன கேம் என்னன்னு தெரியுமாண்ணா?
2: ஓடும் பயணிகளை ஏற்றி செல்லும், டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்கும், வானத்தில் பறக்கும்.
3: விமானத்தை சொல்றீங்களா?
2: இல்ல பேருந்து சொல்றேன். பேருந்து சாலையில் ஓடும் பயணிகளை ஏற்றி செல்லும், டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்கும், வானத்தில் பறக்கும்.
3: வானத்தில் பறக்கும்,
2: வானத்தில் பறக்கும், அதுதான் தவறு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியாத திவாகர் அப்படின்னு கேக்குறீங்களா? சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி மாணிக்கமண்ணா.
3: நன்றி
2: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கமண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம தவற கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா
1: கால் பண்ணுங்க. 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் தவற கண்டுபிடிக்கலாம்.
2: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவற கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு அதாவது ஏதோ ஒரு பொருளாகட்டும் இல்லை உணவாகட்டும், ஏதோ ஒன்றை பற்றி நாங்கள் 4 விஷயம் சொல்லுவோம். அதில் என்ன அது வந்து தவறாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: தெரியுமா?
3: விளையாடுவோமா?
1: தேங்காய் மரத்தில் வளரும், உள்ளே தண்ணீர் இருக்கும், சமையலுக்கு பயன்படும், நிலத்துக்கு அடியில் வளரும். அது வந்து தவறு. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அது
3: இன்னொன்னு கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன்.
1: இன்னொன்னுங்களா, ரயில் தண்டவாளத்தில் ஓடும், நிறைய மக்களை ஏற்றி செல்லும், என்ஜின் இருக்கும், கடலில் நீந்தும்.
3: அதுதான்
1: அருமை. அருமையாண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப
3: நன்றிங்கண்ணா. நன்றி.
1: திருப்பூர் ஆதோனா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: மச்சான், கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒண்ணுலடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனா நல்லதா கெட்டதா மச்சான்?
3: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்ல எலியாங்கறத பொறுத்து இருக்கு.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா தான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
1: அச்சுச்சோ சாம, கிரணாச்சு குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
4: பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறை கண்டுபிடி அப்படின்ற கேம் விளாண்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று சொல்லும்போது நீங்கள் அதில் நாங்கள் ஒரு 4 க்ளூ கொடுப்போம். அதில் எந்த க்ளூ தவறாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கோம்னா இங்க எல்லாருமே. ஓகே ஓகே. நான் இன்னைக்கு என்ன விளையாடுறோம்னு
5: தெரியுமாண்ணா? நம்ம ஊர்ல இன்னைக்கு மழை இருக்காப்பா, அத பத்தி சொல்லுங்களேன்.
4: மோடமா இருக்குண்ணா கொஞ்சம். நேத்துதான் மழை வந்தது.
5: ஆ, அப்படியா?
4: அங்கனா?
5: ஆ, இங்க மழை அப்படிங்கிற ஒரு விஷயமே பயங்கரமா வந்ததுப்பா, பயங்கரமா இருந்தது.
4: சூப்பர் சூப்பர் அண்ணா,
5: ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மழை நல்லா பெஞ்சா நல்லா இருக்கும். நம்ம ஊர்லயும் மழை வரணும்னு ஆண்டவனே பிரார்த்திக்கிறேன்.
3: தாமரை தண்ணீரில் வளரும் இந்தியாவின் தேசிய மலர், அகலமான இலைகள் கொண்டது, முள்ளுடன் இருக்கும். நல்லா தெரியுமா? தாமரையில முள் இருக்காதா?
5: நன்றி.
3: கட்பாடியில இருந்து சந்திரசேகரனை கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
4: மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சோடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறை கண்டுபிடிங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி அதுக்கான 4 விஷயத்தை சொல்லுவோம். அதில் என்ன தவறு அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
3: ஸ்பீக்கரை கட்டிட்டு ஒன்னும் பேச மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்புறம் செல்லை எடுத்தா செல்லு கீழே தப்பு உழுக்குது. அவசர சொல்வா, இதுல
2: அப்புறமேட்டு
3: ரோஜா பூ, ரோஜா ரோஜா ரோஜா பூ அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு போடுங்க
1: பாட்டி. அது சினிமா பாட்டு பாட்டி, ரோஜா ரோஜா ரோஜா பூங்கிறது.
3: என்ன பாட்டு?
1: சினிமா பாட்டு பாட்டி, அந்த பாட்டு இல்ல, வேற என்ன பாட்டுன்னு தெரியல. நான் பாக்குறேன்
3: பாட்டு, நம்ம இதுல ஒரு ரோஜா பூ வருது
1: அப்படிங்களா? சரி, நான் பாக்குறேன் பாட்டி.
3: நம்ம இதுல ரோஜா பூ வருது, அப்புறம் விழிகள் ஓடிக்கொண்டு அது வருது.
1: பூமி
2: பாட்டி, உங்களுக்கு பூமி சூரியனை சுற்றி வரும், 24 மணி நேரத்தில் தன்னை தானே ஒரு முறை சுழல்கிறது, ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் உள்ளது, சூரியனை விட பெரியது. சூரியனை விட பெரியது, அதுதானே சொல்றீங்க? சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க.
1: நன்றி பாட்டி. மைண்டர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக தை மாசம் அப்படிங்கிற சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: FM 107.8 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் தவற கண்டுபிடி அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி அதில் 4 விஷயம் அதுக்கு சம்மந்தப்பட்டு சொல்லுவேன், அதில் எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் பாபா. நான் குரணங்கப்பட்டி கஸ்தூரி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கோம்.
3: ரொம்ப சந்தோஷம்ங்க.
2: ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
3: அதாவது
1: நீங்க சொல்லக்கூடிய
3: கண்டுபிடிக்க
1: வேண்டியது
3: ஒரு டவர்.
1: விளையாடுவோமா? ஓகே. குடை அண்ணா உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கான பொருள் வந்து குடை, சரிங்களா? மலையில் பயன்படுத்துவோம், வெயிலிலும் பயன்படுத்துவோம், மடக்கி வைத்துக் கொள்வோம், கார் ஓட்ட பயன்படுத்துவோம்.
3: கார் ஓட்ட பயன்படுத்துவோம் தவறான வார்த்தைங்க.
1: சூப்பர் கஸ்தூரி, நான் அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க அண்ணா.
3: நன்றிங்க,
1: நன்றி. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி கரெக்டா சொல்லி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனாகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே. அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஒரு விளையாட்டில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க.
2: 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடலாம். இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தவறை கண்டுபிடிங்க. இந்த கேம் விளையாட தான் நீங்கள் எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா தவற கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம். அதில் என்ன தவறு அப்படிங்கிறத, என்ன தவறாக அதை பற்றி நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் பாஸ்கரண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் பாஸ்கரண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா பாஸ்கரண்ணா?
1: அண்ணா புரியல,
3: தெரியுதுங்க. தவறை கண்டுபிடி சொல்றீங்களா, தவறாக கண்டுபிடிக்கணுமா?
1: அப்படி இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா, நம்ம விளாண்டுருவோம். ஓகே, உங்களுக்கானது ஒட்டகம். ஓகேங்களா, பாலைவனத்தில் வாழும், திமில் இருக்கும், திமில் இருக்கும், நீண்ட நாட்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும், பனிப்பகுதியில் மட்டுமே வாழும். சூப்பர் பாஸ்கரன், அருமையால ரொம்ப நன்றிங்க அண்ணா. நன்றி. தால்மியகல்ல இருந்து நம்ம பாஸ்கரண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா.
2: மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும்
5: பிரதீபாவுடன்.
2: பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
5: கேட்டீங்கன்னா, அதாவது தவறை கண்டுபிடிங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த தவறை கண்டுபிடிங்கன்ற ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு பொருளோட 4 க்ளூ கொடுப்போம். அந்த க்ளூவில் 1 க்ளூ தப்பாக இருக்கும். அந்த தப்பானதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
5: ஹலோ, வணக்கம்.
6: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பு இணைப்பவர் பேட்டூர் வட்டம் மயிலூரிலிருந்து கலிச்சொல்வி அன்பு திவாகர் அவர்களே, பிரதீப் அவர்களே, இனிமையான காலை வணக்கம்.
5: காலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க அனைவரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவரும்
5: சூப்பரா இருக்கும்க்கா.
6: அருமையா இருக்கு, அருமையா போகுது. பாராட்டுகள், வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும்.
5: ஓகே ஓகேங்கக்கா.
6: பிரதீபா, இன்னைக்கு கைத்தறி நாள், அதனால கைத்தறி நெசவு நெய்கிற நெசவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், அவங்க மேன்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க.
5: கண்டிப்பா அக்கா, நன்றி நன்றி.
6: சரிங்க,
2: சிலந்தி வலை பின்னும், பூச்சிகளை பிடித்து உண்ணும். சிலந்திக்கு 8 கால்கள் உள்ளது, சிலந்திக்கு 6 கைகள் உள்ளது. அப்படியா, சிலந்தி கை இல்லையா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கலைசெல்வியக்கா.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: Jubili Viren.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: நான் மச்சான் இன்னும் கிளம்பாம அப்படியே இருக்க. அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
3: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்குது.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரை சேமிப்போம், நீர்வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
4: அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறை கண்டுபிடிங்க அப்படின்ற விளையாட்டு தான் இருக்கோம். இந்த தவறை கண்டுபிடிங்கோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு பொருளோட 4 க்ளூ கொடுப்போம். அந்த 4 க்ளூவில் ஒரு க்ளூ தப்பாக இருக்கும். அந்த தப்பான வரியை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க.
3: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: உங்களுக்கானது மெழுகுவத்தினா, ஒளி தரும், தீ வைத்து ஏற்ற வேண்டும், உருகும், பறக்கும். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட நினச்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறை கண்டுபிடி அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த தவறை கண்டுபிடி ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் ஒரு பொருள் கொடுத்து அதில் 4 க்ளூ கொடுப்போம். அதில் 1 க்ளூ மட்டும் தப்பாக இருக்கும். அந்த தப்பானதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: பாப்பா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன கேம் விளையாடறோம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே, விளையாடலாமா? உங்களுக்கான கேள்வி, பேனா எழுத பயன்படும், பாக்கெட்டில் வைக்கலாம், மை இருக்கும், சாப்பிடலாம். அதுதான் தவறானதுன்னு சொல்றீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் பாப்பா, ரொம்ப அருமையாக விளாண்டிங்க. இப்போ நம்ம கூட சந்தியா பாப்பா ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி விளையாடலாம். இப்போ உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
3: பிரதீபாவுடன்.
2: இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு
3: கேட்டீங்கன்னா, தவறை கண்டுபிடிங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டோம்.
2: இந்த விளையாட்டுல நிறைய நேர்கள் கால் பண்ணி அற்புதமா உற்சாகமா விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம வாகை சுடா நிகழ்ச்சியோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
3: 9787070 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் பாய் மக்களே, பாட்டை கிட்ட என்ஜாய் பண்ணுங்கள்.
2: நன்றி மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயிகள் உரச்செலவை குறைச்சி மகசூலை அதிகரிக்க மண் பரிசோதனை எந்த மாதிரி அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. மண் வள அட்டையில மண் பரிசோதனைக்கு கொடுக்கக்கூடிய விவசாயி குறித்த தகவல்கள், அந்த விவசாயி கொடுத்த மண் மாதிரியில இருக்கக்கூடிய பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் குறித்த தகவல்கள், மண்ணின் தன்மைக்கு ஏத்த மாதிரி தேவைப்படக்கூடிய விவசாயத்துறை அதிகாரிகள் மூலமா பரிந்துரை செய்யக்கூடிய உரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெறக்கூடிய அட்டையே மண் வள அட்டைன்னு சொல்றாங்க. மண்ணில இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் தன்மைகளை ஆய்வகத்துல அதற்குரிய முறைகள்ல கண்டறியறதே மண் பரிசோதனை அப்படின்னு சொல்றோம். பயிர் விளைச்சல பெருக்க பல்வேறு தொழில்நுட்பங்களை தொடர்ந்தாலுமே அதோட வெற்றி மண் வளத்தை பொறுத்தே தான் இருக்கும். மனிதனோட உடல் நலம் அறிய ரத்த பரிசோதனை செய்யறது மாதிரியே மண் வளம் அறிய மண் பரிசோதனை செய்யணும். சாகுபடி செலவை குறைக்க மகசூலை அதிகரிக்க மண் பரிசோதனை ஒரு எளிய அறிவியல் தொழில்நுட்பம்னு சொல்லலாம். மண் பரிசோதனையின் அவசியம் அப்படின்னு சொல்லும் போது மண்ணின் தன்மைகளை ஆய்வு செஞ்சு அதுக்கேத்த மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிரிடலாம். பயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய கலர், உவர், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை கண்டறிந்து நிலத்தை சீர்திருத்தம் செய்யலாம். மண்ணில் இருக்கக்கூடிய தலை, மணி, சாம்பல் ஆகிய பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவை துல்லியமா அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி சமச்சீரா உரமிட்டு அதிக மகசூல் பெறலாம். மண்ணோட தன்மைக்கு ஏத்த உரங்களை பயிருக்கு தேவையான அளவு மட்டும் இட்டு உரச்செலவை குறைச்சிட மண் பரிசோதனை ரொம்பவே அவசியமா இருக்கு. நீங்க ஒண்ணு கேட்கலாம், மண் மாதிரி எடுக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயிர் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பயிருக்கு நிலத்தை தயார் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடைப்பட்ட காலத்துல மண் மாதிரி எடுக்கணும். ஒரு வயலுக்கு ஒரு மண் மாதிரி எடுக்கணும். ஒரே நிலத்துல மண்ணின் தன்மை மாறுபட்டுச்சு அப்படின்னா தனித்தனியா மாதிரி எடுக்கலாம். ஒரே நிலத்துல ரெண்டு அல்லது மூன்று பயிர்கள் பயிரிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பயிர் செய்த இடத்துலயும் தனித்தனியா மண் மாதிரி எடுக்கணும். வரப்பு வாய்க்கால் பக்கத்துல ஒரு குவித்த இடம் மற்றும் மர நிழல்லையும் மண் மாதிரி எடுக்க கூடாது. மண்வெட்டி மூலமா வி போன்ற வடிவத்துல பயிருக்கு ஏத்த மாதிரி குறிப்பிட்ட ஆழத்துக்கு வெட்டி இரு பக்க சரிவுகள்லயும் 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு மண்ணை செதுக்கி எடுக்கணும். நெல், சோளம் போன்ற தானிய பயிர்களுக்கு சுமார் 1/2 அடி ஆழம் தோண்டி மண் மாதிரி எடுக்கணும். ஆழமா வேர் விடக்கூடிய பருத்தி, கரும்பு, வாழை, கிழங்கு மற்றும் காய்கறி பயிர்களுக்கு சுமார் 1/4 அடி ஆழத்துல மண் மாதிரிகள் எடுக்கணும். இந்த மாதிரி 1 ஏக்கருக்கு 10-15 இடங்கள்ல பரவலா மண் மாதிரிகள் எடுத்து நல்லா கலந்து நிழல்ல உலர்த்தணும். பரிசோதனைக்கு சுமார் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ மண் போதுமானது. மண் மாதிரிய சுத்தமான பிளாஸ்டிக் பை அல்லது துணி பையில போட்டு அதுல விவசாயியின் பெயர் மற்றும் முகவரி, வயலுக்கான அடையாளம் அல்லது சர்வே எண், பாசன வசதி மற்றும் அடுத்து பயிரிட போகக்கூடிய பயிர் முதலிய விவரங்களை குறிச்சு அனுப்பணும். தென்னை, மா, கொய்யா போன்ற மரப்பயிர்களுக்கு 3x3x3 அடி நீள அகல ஆழ குழி எடுத்து அதுல 1 அடிக்கு 1 மண் மாதிரி வீதம் 3 மண் மாதிரிகள் தனித்தனியா எடுக்கணும். என்னங்க மண் பரிசோதனை அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறாங்க. இப்ப நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திக் என்ன

0: சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க மைக்ரோ கிரீன்ஸ் என்ன மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எல்லா விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இப்பவும் இருக்கேன், பார்ட் டைமா வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து கொரோனா டைம்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா பையனுக்கு வேண்டி ஹெல்த்தியா ஃபுட்டு தொலகும் போது இப்படி பார்த்து ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மைக்ரோ கிரீன்ஸ். இதுல வந்து 40% வந்து சத்து வந்து நார்மலா எடுக்கிற ஒரு வெஜிடபிள், அதாவது ஒரு முழுசா இப்ப நம்ம ஒரு பீட்ரூட்டை வந்து நம்ம முழுசா சாப்பிடுறோம், அதுல இருக்கிற சத்தை விட இப்ப மைக்ரோ கிரீனை நம்ம எடுக்கும் போது அந்த சத்து வந்து இன்னும் 40% ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நம்ம நெட்ல பார்த்து இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பையனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சு அதுல இருந்து அப்படியே நாங்க வளர்த்தோம். எங்க மாமா வீடு கீழ் ரெண்டுக்கு இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்படி ஆரம்பிச்சு வந்ததுதான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிசினஸா இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதை நான் பார்ட் டைமா வீட்டளவுல வச்சுட்டு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். கூட நான் ஒர்க்கிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எங்க அம்மாவும் நானும் பார்த்துட்டு இருக்கோங்க. இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, ஆனா இது வையபிளா நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறது இன்னுமே வந்து R&D பண்ணி தான் ஆகணும். இந்த மைக்ரோ கிரீன் பாத்தீங்கன்னா எல்லா வகையான சீட்ஸ்லயும் மோஸ்ட்லி பண்ணிடலாம். இப்போ பச்சை பயிறு, கருப்புழுந்து, கொள்ளு, வீட்டுல வளர்க்க இருக்கிற வெந்தயம், இதுங்க கடுகு, கடுகுல பெருங்கடுகு, அது அதுக்கப்புறம் பீனட், அதாவது நடக்கல்ல, கொண்டக்கல்ல, பட்டாணி, அது இல்லாம பீட்ரூட் ரகங்கள்ல ரேடிஷ் ரகங்கள், கீரை ரகங்கள், எண்ணெய் வித்துக்கள் ரகங்கள், இந்த மாதிரி எல்லா ரகங்கள்லயும் நீங்க வந்து பண்ணலாம்.
0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்தெந்த விதைகள்ல இருந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை கார்த்திக் வந்து சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில விதைகளை வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் என்ன கிளம்பாம அப்படியே இருக்க?
2: அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்கு போயிருச்சு. பூனை குறுக்கு போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
1: மச்சான் அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்கு.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான்டா சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் வில்லோட்ல இருந்து கிருஷ்ணன்யா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க கனகாமரம் சாகுபடி எந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம், அதே போல கனகாமரம் சாகுபடி ஒரு ஏக்கருக்கு உரம் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நல்ல முறையில செஞ்சா பாதுகாக்கலாம். ஆனா அதுக்கு உரம் புண்ணாக்கு கணக்கா, புண்ணாக்கு ஒரு 30 கிலோ, உரம் ஒரு 30 கிலோ, ரெண்டு கலந்து தண்ணியில கரைச்சும் விடலாம், அள்ளியும் போடலாம். வேப்ப முன்னாக்கு கண்டிப்பா போடணும். எவ்வளவு செஞ்சாலும் இப்ப இதுல 30 கிலோ போடுறோம்னா அதுல ஒரு 20 கிலோவாது சரி பண்ணணும். 30 கிலோ வேப்ப முன்னாக்கு, 30 கிலோ புண்ணாக்கு, 30 கிலோ டிஏபி, இந்த மூணு ஒரு ஏக்கருக்கு சாதாரணமா போடலாம். 100 கிலோ கண்டிப்பா ஒரு ஏக்கருக்கு போடலாம். மாசில் நல்லா வரும். ஆனா பக்குவமா தண்ணிய வந்து புல்லா விடக்கூடாது. காய்ச்ச பாட்லயே கொண்டு வந்தா பூ நல்ல நிறமா இருக்கும், பூவும் நல்லா பூக்கும். அதனால நல்ல மாசல் கிடைக்கும். இந்த வருஷம் விலை கம்மியா போச்சுன்னு விவசாயி ஏமாந்தா அடுத்த வருஷம் விக்குது. ஆனா ஆடிக்கும் பிற்பாடு கண்டிப்பா பூ விலை கூடும். இந்த ஒரு 2-3 மாசமா விலை கம்மி தான். அதுக்காக ஏங்க வேணாம், விவசாயத்துல வந்து நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அது வரைக்கும் தான் லாபம் கிடைக்கும். ஆனா எடுப்பு குழி இந்த வருஷத்துல கூடுதலாகி போச்சு. நாங்கள்ல ஒரு 30,000 ரூபாய் கையில இருந்து கொடுத்துதான் செடியை காப்பாற்றி வச்சிருக்கோம். செடி நல்லா ஓய்ஞ்சிருச்சுன்னா இந்த 1.5 வருஷம் ஆகி போச்சு அந்த செடி நட்டு. இன்னும் 1 வருஷத்துக்கு கூட செடி அசையாது அந்த அளவுக்கு இருக்குது மேடம். ஆனா வந்து பாடுபடுறது கணக்காக விவசாயத்தை முறையோட செஞ்சா எந்த இதுவும் பாதிக்காது, நல்ல லாபம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு போன வருஷம் நல்ல விலை விட்டுச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் என்னமோ ரேட்டு கம்மியா இருக்கு. தண்ணி கம்மியா இருந்து இந்த ரேட்டு கம்மியா இருக்கு. போன வருஷம் நல்ல ரேட்டு, அதனாலதான் அதுல கூட அந்த வருஷத்துல கூட சொன்னேன் நல்லா இருக்குது, மாசுல நல்லா கிடைக்கும். ஆளுங்க நம்ம ஆளுகளா வேலை செஞ்சா அதுக்கு காசு கம்மி, சம்பளால் விடுற போது அதுக்கு பேருவாதி போயிருது. ஆனா முறையோட 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதுமா, ஃபுல்லா வந்து பாத்தியில திறமா இருந்தா அது வேறு பூச்சியோ இல்ல அது நோவு தாக்கியோ இதாகிருது. நல்ல முறையில பாதுகாக்கலாம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மகசூல் அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு, அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா, இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துல இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முத்துவேல் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப எத்தனை நாட்கள் வந்து அறுவடைக்கு பழங்கள் தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க.
2: நன்றா வளர்ந்த ஒரு செடி இப்ப காய்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலயோ அல்லது மே மாதத்திலயோ இது வந்து பூக்கக்கூடிய ஒரு காலங்களா எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பூ பூத்ததுல இருந்து கிட்டத்தட்ட 160-180 நாட்கள் ஆன நிலையில வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு இந்த பழங்கள் தயாராகும். பூ பூத்ததுல இருந்து 160-180 நாட்கள் வந்து பொதுவா வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மிருதுவா வந்து மாறும் பழுக்க ஆரம்பிக்கும் போது. அடுத்தது காய்களின் மேல இருக்கக்கூடிய அந்த உரோமங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உதிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அறுவடைக்கு இது வந்து தயார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சொல்லலாம். இதனுடைய மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடிக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு கொடி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து ஒரு கொடிக்கு 60 கிலோங்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும். இந்த கிவி பழங்களை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அறுவடை செஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட 4 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் கூட இதை வந்து சேமிக்கலாம். ஆனா எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை வந்து 0°C இருக்கணும், அதே மாதிரி 90% ஈரப்பதம் இருக்கணும். இந்த ரெண்டு இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து 4-6 மாத காலங்கள் வரைக்கும் கூட நம்ம வந்து சேமிச்சு வைக்கலாம். ஆனா இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த சந்தைக்கு நம்ம அனுப்பும் போது பழங்களை அதை தரம் பிரிச்சு நம்ம வந்து சந்தைக்கு அனுப்பணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விலை வந்து கிடைக்கும். தரம் பிரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அறுவடை செஞ்ச பழங்களை 3 பாகமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து அதனுடைய எடையை பொறுத்து சந்தையில வந்து நல்ல விலை கிடைக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா 70 கிராமுக்கு மேல இருக்கக்கூடிய பழங்களை வந்து முதல் தரமா வந்து நம்ம பிரிச்சு எடுக்கலாம். அடுத்து 50-70 கிராம் வரைக்கும் உள்ள பழங்களை வந்து 2nd தரமாகவும், 50 கிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய பழங்களை வந்து 3rd தரமாகவும் பிரிச்சு நம்ம வந்து சந்தைக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல முதல் தர பழங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பொதுவா பூச்சி நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பகுதியில நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில அந்த அளவுக்கான பாதிப்பு வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்ல, இது வரைக்கும் வந்து எந்த விதம் உணரப்படவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து அதுக்குரிய ஆலோசனைகள் வந்து கொடுக்கலாம். பூச்சி நோய் தாக்குதல் பத்தி அந்த அளவுக்கு நம்ம வந்து கேட்கக்கூடிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய பராமரிப்பு முறைகளை ரொம்ப தெளிவா சுத்தமா நம்ம வந்து கொடுத்து வந்தோம்னாலே வந்து ஆரோக்கியமான கொடிகளையும் நல்ல மகசூலையும் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும்.
1: சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மேற்கு தொடர்ச்சி மலை புதிய ஆய்வுல என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய 2100 இந்தியாவுல மிகப்பெரிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சக்கூடிய இயற்கை அரணா மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் நடத்திய புதிய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. சர்வதேச காலநிலை இதழ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஆய்வு புவி வெப்பமயமாதல கட்டுப்படுத்துறதுல இந்தியாவின் காடுகள் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விளக்குது. அதிகரிக்கக்கூடிய கார்பன் உறிஞ்சுதல் திறன் அப்படின்னு சொல்லும் போது காற்றுல அதிகரிச்சு வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு மற்றும் இந்தியாவில பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அதிகரிப்பு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தாவரங்களோட ஒளிச்சேர்க்கை மற்றும் உற்பத்தி திறன் வேகமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களை உறிஞ்சறதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள் முதலிடத்துல வகிக்குது. சரி, முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சேர்ந்து மேற்கு இமயமலை பகுதிகள் மற்றும் வடகிழக்கு இந்திய காடுகளும் இந்தியாவில முக்கிய கார்பன் சேமிப்பு கிடங்குகளா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் மகிழ்ச்சி அளிக்கிறதா இருந்தாலுமே காலநிலை மாற்றம் காடுகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. வெப்ப அலைகளோட ஆபத்து என்ன மாதிரி இருக்கு? புவி வெப்பம் அடையறதுனால ஏற்படக்கூடிய கடுமையான வறட்சி, திடீர் காட்டு தீயே அதோட வெப்ப அலைகள் தாவரங்களோட இயல்பான வளர்ச்சியை பாதிக்கும். சுற்றுச்சூழல் சமநிலை, மழைப்பொழிவு தாவர வளர்ப்பிற்கு உதவினாலுமே தீவிர காலநிலை மாற்றங்கள் காடுகளின் சுற்றுச்சூழல் பின்னடைவையும் அங்க இருக்கக்கூடிய அரிய பல்லுயிர் பெருக்கத்தையும் நீண்ட காலத்துல பலவீனப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கை கார்பன் உறிஞ்சிகளை பாதுகாக்கிறதும் காடழிப்பை தடுக்கிறதும் இந்தியாவின் காலநிலை இலக்குகளை அடையறதுக்கு மிக அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு வலியுறுத்துது. காலநிலை மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக வெப்பம் இருக்கிற மாதிரியும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக குளிர் இருக்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: அனைவருக்கும் தேசிய கைத்தறி நெசவாளர்கள் தின வாழ்த்துக்களை நம்ம சோனா எஃப்எம் சார்பா தெரிவிச்சுக்கிறாங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, புதுசா நம்மளுக்கு அறிமுகம் ஆக போறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பொனமாப்பேட்டையில இருந்து பழனிசாமி ஐயா தான் பேச போறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கைத்தறி ஆடைகளை நெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சோனா எஃப்எம். வணக்கம்
1: ஐயா. உங்களை பத்தியும் உங்களோட நெசவு தொழில் அனுபவத்தை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
2: நான் சோனா எஃப்எம்க்கு ஒரு நல்வாழ்த்துக்கள்மா. எங்கள் தொழில் வந்து பட்டு கைத்தறி நெசவு தொழில். கைத்தறி எங்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: சரிங்க ஐயா. ஐயா இப்ப வந்து எத்தனை வருஷமா வந்து பட்டு வேஷ்டி நீங்க வந்து நெஞ்சிட்டு வரீங்க, அத பத்தி சொல்லுங்க ஐயா.
2: நாங்க பட்டு வேஷ்டி மட்டும் ஒரு 20 வருஷமா நேரம்மா. பட்டு வேஷ்டி மட்டும் 20 வருஷம். அதுக்கு முன்ன வந்து நூல் வேஷ்டி ஒரு 30-35 வருஷத்துக்கு மேல நிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வயது 67. கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நானு. பட்டு வேஷ்டி மட்டும் 20 வருஷமா நேரம். அதுக்கு முன்ன வந்து கைத்தறி நூல் வேஷ்டி 30-35 வருஷத்துக்கு மேல நேரம். சிறு வயதிலிருந்தே இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
1: சரிங்கய்யா. இந்த தொழில வந்து நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
2: இந்த தொழில கைத்தறி நெசவு வேஷ்டி நெய்யறது வந்து சிறு வயதுல இருந்து அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்பா வந்து அப்பாவுடைய அப்பா தாத்தா கூட அவர் கத்துக்கிட்டாரு. இது வந்து எங்களுடைய பரம்பரை தொழில். தாத்தா வந்து இந்த தொழில் கைத்தறி வேஷ்டி நெச்சிட்டு இருந்தார், நூல் வேஷ்டி. அதுக்கப்புறம் அப்பா அவரிடம் இருந்து அப்பா கத்துக்கிட்டாங்க. நூல் வேஷ்டி தான் நெச்சிட்டு இருந்தேன். ஒரு 30-40 வருடங்களாக நூல் வேஷ்டி நெச்சிட்டு இருந்தா. இதே சேலம் டவுன் பொனமாப்பேட்டையில தான் குடியிருந்தோம் 60 வருடங்களாக. அப்பா கிட்ட இருந்து நான் சிறு வயதுல இருந்தே, நான் 1வது 2வது இருக்கும் போது இருந்தே இந்த தொழில ஈடுபட்டு கொண்டு என்னிடம் 40-50 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க கிட்ட இருந்து நானும் அப்படியே இந்த தொழில சின்ன வயதுல சிறு வயதுல
1: உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுன் மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: மழைக்காலம் மோட காலம் மழை பெஞ்ச நெய்ய முடியாது. நூல் வேஷ்டி மழை பெஞ்சாலும் நெய்யலாம். பட்டு வேஷ்டி ரொம்ப பார்த்து நெய்யணும். பட்டு வேஷ்டி வந்து கரை சின்னது பெருசு இந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 விதமா சின்னதுல இருந்து பெரிய 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பாட்டில இருந்து ஒரு 10-12 இன்ச்சு பாட்டு வரைக்கும் பட்டு வேஷ்டி வரும். ரொம்ப பார்த்து பொறுமையா செய்யணும் பட்டு வேஷ்டி.
1: சரிங்கய்யா. ஐயா இப்ப வந்து இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குங்கய்யா? இப்ப வந்து ஒரு கைத்தறி போடணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு?
3: கைத்தறி போடணும் வேஷ்டிக்கு, நூல் வேஷ்டியா இருந்தாலும் பட்டு வேஷ்டியா இருந்தாலும் முத அச்சு ரெடி பண்ணணும். அச்சு ரெடி பண்ணி அதுக்குண்டான பாகு வார்ப்பு பாவு ரெடி பண்ணணும். வார்ப்பு பாவு ரெடி பண்ணி அதை தெருவுல வந்து அந்த வார்ப்பு பாவெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை ரோலா சுத்தணும். ரோலா சுத்தணும் இல்லைன்னா மடியா போடணும். அதுக்கு ஆளுங்க தேவை. அதுக்கு அடுத்து வந்து அதை அச்சு புனைக்கணும். அச்சு புனைச்சி வீட்டுல எடுத்துட்டு வந்து தறியில வந்து நீட்டி சரி நர்வீஸ் பண்ணணும். நர்வீஸ்னா கரெக்ட் பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் வந்து வார்ப்பு ரெடி ஆனதுமே கையில வந்து நூல் சுத்தணும் இல்ல பட்டு சுத்தணும். பட்டு வேஷ்டிக்கு பட்டு சுத்தணும், நூல் வேஷ்டிக்கு நூலை சுத்தணும் கையில. அதுக்கப்புறம் தார் சுத்தணும். தார் சுத்தி காய வச்சு பட்டு வேஷ்டிக்கு தார் காய வச்சு அச்சு பொனைச்சி அதை சரி பண்ணி பேட்டு ஜரிகை பார்டர் பேட்டுங்கும் போது ஜரிகை பார்டர் பார்டரை சரி பண்ணி ரெடி பண்ணி அதெல்லாம் ஓகே செஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி முந்தி போடணும். முந்தி போட்டு வேஷ்டி நெய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு வேஷ்டி நெய்ய முடியும் பட்டு வேஷ்டி. நூல் வேஷ்டி ஒரு நாளைக்கு ஒரு வேஷ்டி விதம் நெய்யலாம். நூல் வேஷ்டி பட்டு வேஷ்டி 2 நாளைக்கு ஒரு வேஷ்டி நெய்ய முடியும். அதுக்கு அதிகமா நெய்ய முடியாது, நெய்யவும் கூடாது, நெச்சாலும் நல்லா இருக்காது.
1: சரிங்கய்யா. இப்ப வந்து கைத்தறி நெசவாளர்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய சவால்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்கய்யா?
3: கைத்தறி முக்கிய சவால்கள் அப்படின்னா மழை காலத்துல நெய்ய முடியாது, அதுதான் பெரிய சவால். எல்லாருமே கைத்தறி எதா இருந்தாலும் பட்டு வேஷ்டியா இருந்தாலும் நூல் வேஷ்டியா இருந்தாலும் மழை காலத்துல நெய்ய முடியாது. பட்டு வேஷ்டி மழை காலத்திலயும் நெய்ய முடியாது, ரொம்ப இந்த வெய்ய காலத்திலயும் நெய்ய முடியாது, அதுதான் பெரிய சவால். அதே மாதிரி வியாபாரம் இல்ல, டல் சீசன்ல தொழில் சரியா செய்ய முடியாது. வியாபாரம் இல்லைன்னா ஸ்டாக் நிறைய வைக்கணும். ரேட்டு பட்டு ரேட்டு விலை ஏறி இருக்குன்னா நம்ம அவங்க கிட்ட ரேட்டு விலை சேர்த்து வாங்க முடியாது. அந்த சவால பெரிய சவாலா இருக்கும். அதுதான் மெயின் முக்கியமான சவால்.
1: சரிங்கய்யா. ஒவ்வொரு தொழிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கதாங்க செய்து. ஐயா வந்து அவங்களோட தொழில என்ன மாதிரி சவால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: FM. ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
1: ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லனா ஏன் மொபைல கடிக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட பழனிசாமி ஐயா தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க.
4: அதே போல இப்ப வந்து ஒரு நல்ல தரமான பட்டு வேஷ்டி அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி புதுசா வாங்குறவங்க அடையாளம் பார்க்க முடியும்?
5: பட்டு வேஷ்டி அப்படின்னா எப்படி அடையாளம்? பட்டு வேஷ்டி மெயினா வெயிட் லெஸ் ஆயிருக்கும். ஒரு வேஷ்டி 240-260 கிராம் உள்ளதான் வரும். கொஞ்சம் வேற அதுல வந்து ஆசா கலந்த மிக்சிங் வேஷ்டி இருக்குது, ரெண்டாவது தரம். அது வந்து 400-500 கிராமுக்கு மேல வரும். ரேட்டு கம்மி, வெயிட் அதிகமா இருக்கும், பாக்குறதுக்கு மடிப்பு நல்லா நிக்கிற மாதிரியே நல்லா இருக்கும்.
4: இப்ப வந்து ஒரு பாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு பாவுக்கு எத்தனை வேஷ்டி வந்து வருங்க? ஒரு மாசத்துக்கு எத்தனை வேஷ்டி நம்ம நெய்ய முடியும்?
5: ஒரு வேஷ்டிக்கு ஒரு பாவுக்கு 10 வேஷ்டி வருமா? பட்டு வேஷ்டியில ஒரு வேஷ்டி ஒரு பாவுக்கு 10 வேஷ்டி. இப்ப வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தி கூட பாவு ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி இப்ப தற்சமயம் சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. 10 வேஷ்டி 20 வேஷ்டி அந்த மாதிரி எல்லாம் இப்ப தற்சமயம் ரெடி பண்ணி தர்றாங்க. ஒரு பாவு வாங்கும் போது மாவட்டத்தில்
4: உங்க சைடு பணமாப்பேட்டை சைடு வந்து எவ்வளவு பேர் வந்து இந்த தொழில் செய்யறாங்க?
5: சேலம் பொன்னமாப்பேட்டையில வந்து சேலம் பொன்னமாப்பேட்டை அம்மாப்பேட்டையில ஒரு குறைஞ்சது இப்போ ஒரு 2000 பேர் இருப்பாங்க. பட்டு வேஷ்டி நேரம் தற்சமயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன 20 வருஷத்துக்கு முன்ன 100 வேஷ்டி நெய்யும் போதெல்லாம் பொன்னமாப்பேட்டை அம்மாப்பேட்டையில ஒரு வீடு தவிராத இதே தொழில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் கைத்தறி நெசவு இருக்கும். 20-30-40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு வயது வந்து 67 கிட்டத்தட்ட 60 வருடமா நான் இந்த தொழில இருக்கிறேன். 60 வருஷம் சமயத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் தறி இருக்கு. பொன்னமாப்பேட்டை அம்மாப்பேட்டையிலயும் இதை சுத்தி இருக்கிற பகுதியில பூராமே தறி வீடா தான் இருந்துச்சு. இப்ப ஆள் பற்றாக்குறையினால பட்டு வேஷ்டி மட்டும் நெய்யறதுனால இந்த அம்மாப்பேட்டை பொன்னமாப்பேட்டையில மட்டும் ஒரு 2000 தறி பக்கம் இருக்கும், அவ்வளவுதான்.
4: சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க சைடு எவ்வளவு பேர் மொத்தமா வந்து கைத்தறி நெசவாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இதை எங்க கொண்டு போய் நீங்க வந்து விற்பனை பண்றீங்கய்யா?
2: இப்ப தற்சமயம் வந்து நேரடியாக ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். தஞ்சாவூர், கும்பகோணம், ஆரணி, காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல சேலம் பஜார் இருக்குது இல்ல, நம்ம சேலம் பஜார் பஸ்டகிரார் மெயின் பஜார்ல ஒரு சில கடைங்க இருக்குது. ஒரு சில கடைங்க மட்டும்தான் இருக்குது. முன்ன வந்து நூத்துக்கணக்கான கடை இருந்துச்சு. ஹோல்சேல் பஜாரே அங்கதான் இருக்கு இந்த வேஸ்ட் சேல்ஸ் பண்றது. இப்ப சமீபத்துல வந்து ஒரு 10-15 கடை இருக்கு, அவ்வளவுதான் இருக்குது. இங்கிலீஷ் சேல்ஸ் பண்றோம், வெளியூர்லயும்
3: ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து தான் அவங்க சேர்த்தி தருவாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு லாபத்துல கம்மியா தான் இருக்கு, நம்ம கையில இருந்து போவோம்.
1: இப்ப வந்து இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த தொழில ஆர்வம் காட்டுறாங்களா? உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்
3: கண்டிப்பா ஆர்வம் காட்ட மாட்டாங்க இந்த தொழிலுக்கு வந்து கேட்டாக. நம்ம தொழில், நம்ம தலைமுறைக்கு அடுத்து இந்த தொழில் செய்யறதுக்கு ஆள் இல்ல. உங்க தொழில் உங்களோட போட்டு நாங்க வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரேஷன் யாருமே, ஒரு 30-40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இப்ப இதுல யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு தாண்டினவங்கதான் இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிற பழைய ஆளுங்க. காரணம் வந்து அந்த அளவுக்கு கூலி இல்ல, இந்த அளவுக்கு வருமானம் இல்ல, இந்த தொழில் ஒரு நிரந்தர தொழில் இல்ல அப்படின்னு சொல்லி யாருமே இந்த தொழிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்ன வந்து சேலம், பொன்னமாப்பேட்டை, அம்மாப்பேட்டை, அதுக்கு அப்புறம் இந்த வளசூர், வீராணம், அயோத்தியா பட்டினம் அந்த சைட்ல இருந்தவங்க எல்லாம் இந்த தொழிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க தேடி. இப்ப யாருமே வர்றதில்லை இந்த தொழில்.
1: இப்ப இது ஏதாவது ஆன்லைன் விற்பனை அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களாங்க?
3: ஆன்லைன் விற்பனை முன்ன பண்ணிட்டு இருந்த மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. அது வந்து வேஸ்ட், இந்த பார்டர் வந்து பெரிய பார்டர், சின்ன பார்டர், ரெண்டாவது ஒரிஜினல் பட்டு வேஸ்ட் எங்கும் போது அவங்க நேர்ல தான் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு கடைக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா கடையில மூலியமா வாங்கிக்கிறாங்களா ஒழிய ஆன்லைன்ல வாங்க மாட்டேங்கிறாங்க சரியா இந்த ஒரிஜினல் பட்டு வேஸ்டி மட்டும்.
1: இப்ப ஐயா அதே மாதிரி திருவிழா, அதே மாதிரி திருமண காலங்கள்ல வந்து விற்பனை வந்து அதிகமா இருக்குங்களா?
3: ஆமாமா, திருமண இந்த ஒரிஜினல் பட்டு வேஸ்டி வந்து திருமணத்துக்கும் அதுக்கப்புறம் விழா, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி, யுகாதி இந்த மாதிரி சீசனுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கான். மத்த சமயத்துல கல்யாண வேஷ்டின்னு பேரிட்டுக்கு ஒரிஜினல் பட்டு வேஷ்டி, கல்யாணத்துக்கு மட்டும் கண்டிப்பா மேக்சிமம் எடுப்பாங்க. கல்யாண சீசன்ல ஓரளவு வியாபாரம் நல்லா இருக்கும்.
1: இப்ப அதே மாதிரி இப்ப அரசோட எந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு பயன் ஏதாவது கொடுக்குதுங்களா?
3: அரசு வந்து திட்டங்கள் வந்து தனியார் வேலை செய்யற இடத்துல யாருக்குமே இந்த திட்டங்கள் இல்லமா, சொசைட்டி மூலமா வேலை செய்யறவங்களுக்கு அந்த திட்டம் தர்றாங்க. அதுவும் கூட முழுமையா அவங்கள சரிக்காரங்களுக்கு சேர மாட்டேங்குது அந்த திட்டங்கள். அந்த சொசைட்டியில இருக்கிறவங்க வந்து அவங்களே அதுக்குண்டான இத மூலப்பொருட்கள் தர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களே ஒழிய சரிக்காரங்களுக்கு சரியா வந்து சேர மாட்டேங்குது.
1: இப்ப எந்த மாதிரி திட்டங்கள் இருந்தா பரவாயில்லன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: எந்த மாதிரி திட்டங்கள் அங்கும் போது தறி நேயறவங்களுக்கு மெயினா பைனான்ஸ் இருந்தா நாங்க எங்க சௌகரியத்துக்கு எந்த பொருள் வாங்கணுமோ அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணம் இருந்தா அந்த பொருளை வாங்கி வச்சுக்குவோம். இப்ப விலை, இதுக்கு உண்டான மெட்டீரியல் விலை ஏறுதுன்னா பணம் இருந்தா இப்ப 2-3 ரூபாய் சேர்த்தி கூட நாங்க வாங்கி வச்சுக்கலாம் விலை ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பொருள் ஏதாச்சும் தறி பொருள் வந்து லேட்டஸ்டா மீடி கரெக்டா வர்ற மாதிரி புது புது இதா வரும்போது, லேட்டஸ்டா வரும்போது அந்த பொருள் தறிகாரங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஏன்னா நாங்க வந்து இன்னும் பழைய காலத்து பொருளையே தான் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த பொருள் வந்து இப்ப புது பொருளா கொடுத்தா பரவாயில்ல.
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டெக்னாலஜி அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரி புதுசா ஏதாவது வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க.
2: அதே மாதிரி சேலம் பழைய காலத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குது. இந்த ஆபீஸ்ல வந்து நம்ம சேலம் டவுன்ல இருக்கிறவங்கள யாரையுமே வேலைக்கு சேர்த்துக்கிறது இல்ல. அதே வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்து வேலைக்கு சேர்த்திட்டு அதுக்கு உண்டானத சொல்லி தர்றாங்க, வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. பெரிய லெவல்ல பெரிய ஆபீஸா இருக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கமா தான் இருக்குது. அது இந்த இளைஞர்கள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த தொழிலுக்கு வருவாங்க.
3: இப்ப வந்து அதே போல நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த தறி நெய்வீங்க?
2: நாங்க வந்து காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் ஒரு 6-7 மணி வரைக்கும் நெய்வோம். நடுவுல வந்து முன்ன வந்து கரெக்ட் சின்ன வயதா இருக்கும் போது காலையில விடாத 6 மணியிலிருந்து காலையில 9 மணி வரைக்கும், அப்புறம் லஞ்ச் டிபன் சாப்பிட்டு ஒரு 10:30 போனா 2 மணி வரைக்கும், அப்புறம் 3 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 6-7 வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருக்கும் போது. இப்ப இந்த வயசுல வந்து இந்த அளவுக்கு கரெக்டா செய்ய முடியல. பிபி சுகரு எல்லாத்துக்குமே மேக்சிமம் தறி நேரங்களும் போது வயதானதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த டைம் வரைக்கும் செய்ய முடியாது. நம்ம மேக்சிமம் காலையில 6 மணிக்கு இந்த தொழில ஆரம்பிச்சிடுவோம்.
4: ₹1,000
2: பாவு சுத்தி தர்றதுக்கு 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போயிடும். அப்புறமே தார் சுத்துறது, நூல் சுத்துறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்குது. இதுக்கு உண்டான லேபர்ஸ் 500-1,200 ரூபாய் போயிடும். மீதி வந்து ஒரு பாவுக்கு 30, ஒரு 10 வேஷ்டிக்கு 30,000 முதல் போட்டா எங்களுக்கு வந்து ஒரு 2,000-3,000 கிடைக்கிறது ஒரு சிரமமாதமா இருக்கும். ஒரு சில சமயத்துல நான் படிச்சது 8th தான் படிச்சேன். மெயினா இப்ப தறி 10 வேஷ்டி தான் சேலம் மாநகரம் போறாமே அதை சார்ந்து இருக்கிற ஊர்ல போற கொஞ்சம் சுத்தியும் இந்த 10 வேஷ்டி தான் நெய்றாங்க. இந்த தொழில் இருக்கிறதுனால தான் கைத்தறி வேஷ்டி மட்டும் இப்ப சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, உற்பத்தியும் பண்றாங்க. இதுல வந்து காலம் காலமா இதுக்கு முன்ன வந்து கைத்தறி நூல் வேஷ்டி தான் சேல்ஸ் பண்ணி இருந்தா. நம்ம வீட்லயே ஒரு 10-20 தறி இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு வேலை கொடுத்தேன். எல்லாருமே இதுக்கு உண்டான ஆளுங்க வந்து இப்ப சமீபத்துல ஒரு 20 வருஷமா தறி விட்டு போனா ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. இந்த தொழில் வேணாம், தொழில் வேணாம், எங்க தொழில் எங்களோட போட்டு உங்க தொழில் உங்களோட வச்சுக்கோங்க. மகனுங்க இதுக்கு உண்டான ஆள் அடுத்த ஜெனரேஷன் வந்து படிச்சுட்டு வேற வேலைக்கு தான் போறாங்களே ஒழிய நம்ம தொழிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும். அதனால இந்த தொழில் வந்து ரொம்ப கீழே போயிருச்சு. ஆளுங்க இல்லாத பட்டு வேஷ்டி மட்டும்தான் இப்ப நிச்சயிட்டு இருக்கிறாங்க. நூல் வேஷ்டி கைத்தறியிலங்கிறது யாருக்கிட்டயுமே இல்ல. இந்த டவுன்ல போறோமே சேலம் டவுன்ல யாருக்கிட்டயுமே இல்ல. அதே மாதிரி கைத்தறி பட்டு வேஷ்டி கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும், கட்டினா உழைப்பும் நல்லா இருக்கும், கட்டுறது வந்து டீசென்டா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. கைத்தறி பட்டு வேஷ்டி என்ன கைத்தறி விவரங்களை கேட்டதுக்கு சோனா எப்பமுக்கும் நன்றி. கைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரமா நாங்க என்ன மாதிரி கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 60 வருட அனுபவங்களை நீங்க வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் ஒரு சூப்பரான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கத்தை சொல்லிவிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்றத கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இன்னைக்கு August 7 தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஸோ கைத்தறி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தினத்துக்கும் இன்னைக்கு நம்ம தலைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேச போற தலைப்பு பாரம்பரியத்தோடையும் நம்ம பொருளாதாரத்தோடையும் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கான எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்தறி நெசவு தொழிலில் வளர்ச்சிக்கு சவாலா இருப்பது இயந்திர நெசவா இல்லை இளைஞரோட ஆர்வ குறைவா? ஸோ இளைஞர்களோட ஆர்வ குறைவுனால இந்த கைத்தறி நெசவு வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கா, இல்லை இந்த பவர்லூம்லாம் வந்துருச்சு இல்லையா, அதுதான் இயந்திர நெசவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பவர்லூம்னால இந்த கைத்தறி நெசவுக்கான அந்த ஒரு இது வந்து குறையுதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு மணி நேரம் என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ நான் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கைத்தறியில் நெய்யக்கூடிய வேஷ்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கட்டும்போது தனி ஒரு பெருமையாகவே நமக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு ஒரு நூலையும் பார்த்து பார்த்து அந்த ஒரு வேஷ்டி ஆகட்டும் புடவையாகட்டும் நெஞ்சு நமக்கு தருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம உடுத்தும்போது கண்டிப்பாக அந்த உடைக்கான பெருமை அப்போ தான் நமக்கு புரிய வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அதே போல் பட்டு புடவைக்கெல்லாம் தனி மவுசு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந் இப்போ வந்து ஆனால் மாறிடுச்சு, இருந்தாலும் அந்த பவர்லூமில் போட்டு நெய்யறாங்க இல்லையா, அதனால் அதோட மவுசு குறையுதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சில இடங்களில் இந்த கைத்தறி நெசவு வந்து இன்னும் அதே மாதிரி பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பு இதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்தறி நெசவு தொழிலில் இந்த மாதிரி குறைவு ஏற்படுது இல்லையா, அதுக்கு காரணம் இயந்திர நெசவா இல்லை இளைஞர்களின் ஆர்வ குறைவா? இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், என்ன கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
4: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: 107.8 அலைவரிசையில் சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்தறி நெசவு தொழிலில் வளர்ச்சிக்கு சவாலாக இருப்பது இயந்திர நெசவா அப்படி இல்லைனா இளைஞர்களின் ஆர்வக்குறைவா, இந்த தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு நேயர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக என்ன சொல்றாரு அப்படிங்கறது கேட்டுடலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்மா.
6: வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
6: கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேண்ணா, சூப்பரா இருக்கேன்.
7: ரொம்ப சந்தோஷங்க. அதாவதுங்க, இன்னைக்கு தலைப்பு அருமையான தலைப்புங்க. கைத்தறி நெசவு வந்து இப்படி கொஞ்சம் நிலா போறதுக்கு காரணம் வந்துங்க, இந்த விசைத்தறிகள் அதிகமா இன்னைக்கு ஏற்பட்டதுனால இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடல் உழைப்பு இல்லாமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவன் வந்து இந்த கைத்தறியினுடைய இது சவால் கழித்தா இதுதாங்க. விசைத்தறி அதிகமா வந்ததுனால வந்து இளைஞர்கள் வந்து உடல் உழைப்பே இல்லாம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வயலை விசைத்தறி போட்டு கொண்டிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இன்னைக்கு இல்லை.
6: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா.
7: ஆமாங்க, விசைத்தறியா இதுக்கு முக்கிய சவால். ஆமா, ஆனா விசைத்தறி இல்லைனாலும் இன்னைக்கு எல்லா நெருங்கும் சமாளிக்க முடியாதுங்க. இருந்தாலும் கைத்தறி இன்னும் சில பக்கங்கள்ல ஓடுது அப்படின்னாலுமே அவ்வளவு ஒன்றும் சரியான முறையில் இல்லைன்னு வைங்கள. எல்லாமே வந்து விசைத்தறி நிலாவே வந்துட்டுங்க. ஆமாங்க, விசைத்தறிதான் இதுக்கு, கைத்தறிக்கு சவால் விசைத்தறியா.
6: ஓகே ஓகேண்ணா.
7: ஆமா
6: கண்டிப்பா. நான் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
7: ரொம்ப நன்றிமா. நன்றி.
6: ஓகே, இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பவர்லூம் வந்து அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இந்த நெசவு தொழிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி வந்து கம்மியாயிட்டே வருது அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஸோ பவர்லூம் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரம்

அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிறேன், நானே சின்னதாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறேன், இல்லையா நான் வேலைக்கு போய் கூட நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் இந்த கைத்தறி தொழிலில் ஆர்வம் காட்டுறதே கிடையாது. இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது நெசவு தொழில் வளர்ச்சி அடைகிறத குறைக்கிறதுக்கு. ஸோ இதை பற்றி தொடர்ச்சியாக இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்களுமே நம்ம கூட காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது சுகந்த கலைஞர்களோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட பாட்டை கேட்டு வந்துருங்க நேயர்களே.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சமயமானாலும் தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
3: என்ன தலைப்பின் கீழ பேசிட்டு இருக்கோம் தேசிய கைத்தறி தினமான இன்னைக்கு கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சிக்கு சவாலா இருப்பது இயந்திர நெசவா அப்படி இல்லைன்னா இளைஞர்களோட ஆர்வ குறைவா அப்படின்ற தலைப்பின் கீழ தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். சோனா பொன்முலை, நீ தொழிற்பாளர் ஸ்ரீதரணி அவர்களுக்கும் அந்த நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்திலும். திருப்பூர் மாவட்டம் மூலர் ஆதவன்.
3: ஆதவன், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கேண்ணா.
4: மூலதன் பிள்ளைக்கு நானும் இருக்கிறாரு.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: இந்த கைத்திருத்தொழில் நடிவடையிருக்காங்க, கைத்திருத்தொழிலாளர் முன்னிட்டு கட்டாந்துறையிலே கல்லை உடைத்து இந்த கால் கண்ணாடி மாளிகை யார் உடைத்தான்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, பெரிய ஒரு பாட்டு
3: தான்.
4: நம்ம ராணி பொன்னான் கேட்டுக்கீங்களா?
3: இல்ல, நான் இப்பதான் முதல் முறை கேட்டேன்.
4: பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோட ஒரு முதல்ல
3: என்ன
4: பட்டாதே எடுத்து கைத்திராடை எடுத்து எவ்வளவு சிரம் போட்டு நெஞ்சு நெய்து அதுன்னு இது பண்றாங்க. அரசு கூட எல்லா மாநில அரசும் தமிழ்நாடு அரசு கூட இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி குடுக்கறப்போ கைத்தறி தொழிலாளர்களுடைய ஆடை தானே குடுக்கறாங்க மக்களுக்கு. அது மாதிரி அவங்களுக்கு வாழ்வுகள் ஒளியா இருக்குது, அதாவது பண்றாங்க. ஆனா இப்பத்தி இளைஞர்கள், அதாவது நான் அதுக்காக இளைஞர்கள் நான் கிண்டல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்க வேண்டாம். இப்பத்தி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்பத்தி இளைஞர்கள், அதாவது நான் அதுக்காக இளைஞர்கள் நான் கிண்டல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்க வேண்டாம். இப்பத்தி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, துணினே தெரியாது, ரெடிமேட்ல எடுக்கிறாங்க. தலைமுடிய கட்டிங் பண்ணி தலைக்கு நடுவுல பெரிய அணில் போட்டுக்கிற மாதிரியும் சைடுல புள்ள புடுங்கிற மாதிரியும் கட்டிங் வெட்டிக்கிட்டு தலையை என்னன்னா பண்றாங்க. அது ரவுண்டா இது பண்ணி அதுக்குள்ள முடி இருக்கிற மாதிரி
3: பாக்குறீங்களா?
4: அதுக்கு மேட்சா அணைகிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் கைத்திரி துணையும் இல்லாம அது என்ன துணியா உதாரணத்துல இருந்து வர்றதுகளை எல்லாம் அடுத்து இது பண்றாங்க. அந்த இத அந்த ஆர்வத்தை கைத்திரி தொழிலாளர் கைத்தறி நெய்கிறாங்களா, அதுல வந்து காட்டணும். அதை வாங்கி கொடுத்தா அவங்க வாழ்க்கையில அவங்க எத்தனை பேருடைய குடும்பத்துக்கு ஒளியேற்ற மாதிரி இருக்கும் இல்லையா?
3: கண்டிப்பா.
4: அதை இது பண்ணுவோம். அவர்களும்

0: மறக்க முடியாத உண்மைதான். நாம வந்து அது அவங்க இது எல்லாம் முக்கியமா அது அந்த கைத்தறியில நெய்து பாரு ரொம்ப அழகா இருக்கும். தூக்கணாங்குறி குடு வெளியே அரசு குடுக்கறது ஒரு வகையில் இருக்கு. நாமளும் வெளியே வந்து கைத்திருத்திய வந்து வாங்கறதுக்கு இளைஞர்களும் ஆர்வமா முயற்சிக்கணும். அவங்க நீ தனிப்பட்ட முறையில் பாசினா என்னமோ வைக்கிறீங்க தலைமுறை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் ரெடிமேட் அதுங்கிற இது கொடுக்குற அதே முக்கியத்துவம் கைத்தறி அடிக்க பண்ணுங்க அதையும் போடுவேன்னு சொல்ல அதே போல அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இது கொடுங்க. அப்பதான் நம்ம நல்லது கைத்தறி தொழில நல்லா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கும் குடும்ப செலவுக்கு நாம வந்து மறைமாத துணி வாங்கி வழங்குறதுனால அவங்களுக்கு நல்ல உதவி மறைமுகமும் உதவி செய்த மாதிரி நேரடியும் உதவி பண்ண மாதிரி இருக்கும். அது எல்லாம் செய்யணும். பொதுமக்களும் வாங்கணும். அதுதான் கைத்தறி தொழிலாளர் இன்னைக்கு நாம செய்ய செய்ய வேண்டிய அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே நான் நன்றி நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு
0: முக்கியமாக நன்றி சிறுவர்னே.
1: ஓகே நான் ஓகே. இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து ஆதவனண்ணா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த என்னதான் நம்ம வந்து மற்ற ஆடைகளை உடுத்தினாலும் கைத்தறியில நம்ம வந்து நெஞ்ச ஆடைகளை உடுத்தும் போது அதோட மவுஸ் வந்து நமக்கு குறையாது. இருந்தாலும் இப்ப இந்த பவர்லூம் ஜாஸ்தியா வந்ததுனால இளைஞர்கள் தான் இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இளைஞர்கள் ஆர்வம் காட்டாம இருக்கிறது தவறு. அதை வந்து மாத்தி இந்த கைத்தறி ஆடையை முதல்ல உடுத்த நம்ம வந்து பழகணும். அதுக்கப்புறமேட்டு திருப்பி இந்த கைத்தறி தொழிலுக்கே அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சியா இன்னும் நிறைய நேயர்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தலைப்பின் கீழே பேசுறதுக்கு. சோ இப்ப பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. அடுத்தடுத்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய நேயர்களோட பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட பாட்டை கேட்டு வந்துருங்க நேயர்களே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சமுதாய வானொலி சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைத்தறி நெசவு தொழில வளர்ச்சிக்கு சவாலா இருப்பது இயந்திர நெசவா அப்படி இல்லைன்னா இளைஞர்களின் ஆர்வ குறைவா, இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்கு. இந்த தலைப்பின் கீழே சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை நம்ம வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ஸோ தொடர்ச்சியா இன்னொரு நேயர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட என்ன ஏது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வெள்ளார் ரங்கசாமி. அம்மா
1: ரங்கசாமி அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்கம்மா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும்ண்ணா.
2: ஆ நன்றிம்மா. இன்னைக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, கைத்தறி தினத்தை வச்சு. இயந்திர தறி அதாவது விசைத்தறியினால கைத்தறி வந்து கொஞ்சம் பாதிப்பு தான். எப்படின்னா விசைத்தறி வந்து அது வந்து அது மேலோட்டமா அது பாத்துக்கிட்டு இருந்தாலும் போதும், அதுதானா அது இயங்கும். ஒவ்வொரு இயந்திரத்துல இருந்தும் அந்த ஒவ்வொரு செட்டப் இன்னைக்கு நவீன முறையில சீலைக்கு ஒரு டிசைன் தானா அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பென் டிரைவர் மாதிரி ஒரு இது கணக்கு வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிசைன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். கைத்தறி அது மாதிரி இல்லைங்க. கைத்தறியில வந்து இந்த ஜருகை புட்டா அந்த பாட்டு இதெல்லாம் முந்தானை இதெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த டிசைன்கள் எல்லாம் ஒவ்வொரு டிசைன் கோர்த்து எடுக்கிறதெல்லாம் கைத்தறியில வேலை பலு அதிகம். அதனாலதான் மூணு நாள் நாலு நாள் ஆயிடும் சீலை எல்லாம் ரகத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் செய்யறதுக்கு இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வரமாட்டாங்கிறாங்க.

0: இப்ப நேர கைத்தறி நெஞ்சிட்டு இருந்த தலைமுறையினரோட சரி, கைத்தறி எல்லாம் இதுக்கு மேல வந்து மேலோங்கி வராது, வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. விசைத்தறியா அது மேலோட்டமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாவே போதும், விசைத்தறிய அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இளைஞர்கள் எல்லாம் வந்து கைத்தறிய விட விசைத்தறிக்கு தான் வந்து விரும்பி போறாங்க. இப்ப வந்து கைத்தறியை வந்து பொறுமையா நல்லா செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெண்கள் தான் அதிகமா கைத்தறி இப்ப நெய்யறாங்க. ஆனா இன்னைக்கு கைத்தறிக்கு வந்து விசைத்தறியை விட கைத்தறிக்கு இந்த ஊதியம் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஊதியம் இருக்கு. 8 மணி நேரம் நல்லா தொடர்ச்சியா அவங்க வேலை செஞ்சிட்டாங்கன்னா 1000 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கலாம் கைத்தறியில. அந்த அளவுக்கு இன்னைக்கு கைத்தறிக்கு ஒரு பவர் இருக்குது. இருந்தாலும் அதை வந்து இளைஞர்களுக்கு வேலை ஏதாவது அவங்க கை கால இருந்து எல்லாமே உழைப்பு செய்யணும், அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க இளைஞர்கள் எல்லாம். விசைத்தறியில வந்து பல டிசைன்கள் பல இது வந்துட்டு, பொதுமக்கள் சீலை எடுக்கிறவங்களும் அந்த விசைத்தறி சீலையெல்லாம் பார்த்துட்டாவே கைத்தறி சீலைய வந்து கவனிக்கவே மாட்டாங்க. விசைத்தறி சீலை தான் அது மினுமினுப்பு, அந்த ஒரு டிசைன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்குது. நாம கைத்தறி நேரவங்கள அந்த விசைத்தறி சீலைய பார்த்தா என்ன இவ்வளவு அற்புதமா இருக்குது, வேலைப்பாடுகள் எப்படி டிசைன் வருதுனா தானே இந்த இயந்திரத்துல அந்த மாதிரி வந்துருச்சிங்க முன்னேற்றம்.
1: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா.
0: அதனால்தான் சொல்ல வந்தேன். அதனாலதான் இளைஞர்கள் வந்து விசைத்தறி தான் நாடுறாங்களே ஒழிய கைத்தறி எல்லாம் இந்த தலைமுறையோட சரிங்கிறது என்னுடைய கணிப்பு.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. வெள்ளாறுல இருந்து ரொம்ப அருமையான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ கைத்தறி நம்ம ஒரு புடவைய போட்டு இல்ல வேஷ்டிய போட்டு நெய்யறதுக்கு நம்மளோட உடல் உழைப்ப அவ்வளவு அதிகமா கொடுக்கணும், ஆனா அந்த பவர் லூம்ல நம்ம அதை கண்காணிச்சா மட்டும் போதும், அது வந்து அதுவே புடவையா ரெடி பண்ணி ஃபுல்லா ஒரு வேஷ்டியா ரெடி பண்ணி ஃபுல்லா நமக்கு வந்து கொடுத்துருது. சோ உடல் உழைப்ப போடுறதுக்கு இளைஞர்கள் தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ தொடர்ச்சியா இன்னும் நிறைய நேயர்களோட அவங்க என்ன கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 க்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீ அரணி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைத்தறி நெசவு தொழிலுக்கு கைத்தறி நெசவு தொழிலோட வளர்ச்சிக்கு சவாலாக இருப்பது இயந்திர நெசவா, அப்படி இல்லைன்னா இளைஞர்களின் ஆர்வக்குறைவா, இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைவு நேரா இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானுமே ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கேண்ணா.
2: கண்டிப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுப்பா. அதுதான் ஒரு முக்கிய காரணம், நெசவு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மி ஆவதற்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எல்லா துறையுமே இயந்திரம் அப்படிங்கறது ஆகுது, ஆனா அது இயந்திரமயமாக்கப்பட்டா கூட அந்த தொழில் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டிஃப்ரெண்டா நெசவாளர்கள் கையில நெசவக்கூடியது கூட சவாலா இல்லை. ஆனா இளைஞர்கள் இந்த துறையில நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு ஆர்வம் குறைந்து இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது டிப்ளீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்கள் முன்னாடி எவ்வளவு பேர் நெசவு தொழில செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் இந்த தொழிலுக்குள்ள ஈடுபடணும், அவங்க ஈடுபட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அவங்க ஈடுபடல அப்படிங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனா மேன் பவர் அப்படிங்கிறது கம்மியாகும், அதனால அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் அப்படிங்கறதும் ஆப்வியஸ்லி கம்மியாகும். சோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது விவசாயத்துல நிறைய பேர் இளைஞர்கள் ஆர்வம் காமிக்காத மாதிரியே இதுலயும் ஆர்வம் காமிக்காதது ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த நெசவு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேற்கொள்வதற்கே ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இளைஞர்கள் இதுலயும் ஒரு தனித்துவ அடையாளம் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பிட்டு அந்த துறையில ஈடுபட்டா கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய சந்ததியினர் அப்படிங்கறதன் மூலியமாக இந்த ஒரு துறை அப்படிங்கறது மேம்படும். அரசாங்கமும் பல்வேறு திட்டங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாங்க, அதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு இந்த துறையில ஈடுபட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்ப்பா.
1: கண்டிப்பா, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றிப்பா, வணக்கம்.

ஓகே, இன்னைக்கு காட்பாடியிலிருந்து சந்திரசேகரனா அவரோட கருத்துக்களை ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வர சங்கதியினர் வந்து இந்த ஓகே இன்னைக்கு காட்பாடியிலிருந்து சந்திரசேகரனா அவரோட கருத்துக்களை ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வர சங்கதியினர் வந்து இந்த ஒரு தொழிலில் ஆர்வம் காட்டினாங்கன்னா இதுலேயும் நம்மளால் வெற்றி அடைஞ்சு முன்னிலை பெற முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நெசவு தொழிலும் இப்போ இருக்கிறத விட அதிகபட்சமான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா இயந்திர நெசவு அதாவது பவர்லூம் வந்து வளர்ச்சியை குறைக்குதா இல்லை இளைஞர்களின் ஆர்வம் வந்து குறைவாக இருக்கிறது வந்து வளர்ச்சியை குறைக்குதா அப்படின்னு நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா எல்லா நேர்களுமே சொன்ன மாதிரி இளைஞர்களின் ஆர்வம் குறைவால் தான் இந்த ஒரு தொழிலோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் எல்லா தொழிலுக்கும் முக்கியம் இந்த ஆட்களோட தேவை இல்லையா. ஸோ ஆள் வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த ஒரு தொழில் வந்து ரொம்ப பொறுமையாக மெதுவாக அப்படி தான் நடக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு தொழிலில் இருந்தாங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலோட வளர்ச்சி புது புது ஐடியாஸ் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம அதை பயங்கரமாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஓகே, அதோட நானுமே இப்போ இங்கே இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் அடுத்த எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்போட உங்களை வந்தும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீ அருணி. பாய் பாய் மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அப்படி இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் கூட. இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அப்பப்போ இந்த பருவமழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. மழை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ பருவமழை பெஞ்சிக்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அப்படின்னும் வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மழை வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இந்த எல்நினோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஒரு ஆண்டு. ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்து நிறைய மழை பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படி முதல் விஷயமாக இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த பருவமழை சீசனில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த மழை காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் மழை வர டைமில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மழை டைமில் தான் நிறைய தொற்று நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் கடையில் நம்ம வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். அது ரோட்டோர கடைகளில் அந்த மழை வந்து அதிகமாக பெஞ்சிட்ருக்க சமயத்தில் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு டைமில் வீட்டை சுற்றி தண்ணியெலாம் தேங்காமல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டெங்கு

மலேரியா அப்படின்ற அந்த பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை காலத்தில் நம்ம வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ணுன்னு தோணும், மழை காலத்தில் கட்டாயமாக வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ என்றைக்காவது நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அடிக்கடி வந்து கடைகளில் நம்ம வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். ஸோ இந்த மழை வர டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து மழைகள்லாம் விளையாடுவாங்க. அப்படி விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் கூட கைகாலெலாம் அவங்களுக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக

0: இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வருவோம் போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க உங்க கூட. ஆரோக்கியமான பல விஷயங்களை இன்னைக்கு காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தூக்கம் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக நல்ல தூக்கமாக இருக்குது அப்படின்னா இல்லைங்க. நல்லா தூங்கினாலும் ரொம்ப நேரம் வந்து தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளார அவங்க வந்து போகிறதில்லை. ஸோ அதற்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து காரணமாக இருக்குது. 8 மணி நேரம் தூங்கினாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தூக்கமின்மை, உறக்கம் சரியாக வராமல் நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பில்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூட வந்து ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் பற்றி கேட்கலாம். மேம், ஒருத்தருக்கு வந்து தூக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி ப்ராப்பராக ஒருத்தருக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கும் தூக்கம் வரதுக்கும் அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். நல்ல தூக்கம் வரதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாங்க மேம்?
2: உறக்கம் வந்து ப்ராப்பரான டைமுக்கு போய் தூங்கிடணும். இப்போலாம் நிறைய பேர் 12 மணி, 1 மணி, 2 மணின்னு தூங்குறாங்க, அப்படி கிடையாது. மேக்சிமம் 10 மணிக்கு போய் தூங்கணும். ஒரு 6 மணி நேரம் உறக்கமாவது கண்டிப்பாக தேவை. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சன்லைட்டில் வாக்கிங் போகிறது, அப்படி இல்லைனா வந்து வெளியில் வாக்கிங் போக முடியலன்னா வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு 30 நிமிஷமாவது தியானம் பண்ணுறது. தியானம்னா அட்லீஸ்ட் கண்ணு மூடி அன்னைக்கு இதுக்கு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஒரு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்கும் நம்ம உடம்புக்கும் கிராட்டிடியூடு, நம்மளை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளுக்கும் கிராட்டிடியூடு சொல்கிறப்ப அது என்ன ஆகுனா நமக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷத்தை
1: மைண்டை வந்து லைட் பண்ணிடும். கண்டிப்பாக மேம் வந்து கிராட்டிடியூட் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற விஷயங்களுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மன ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்ம நண்பர்கள்ட்ட இல்லைங்க, நம்ம உறவினர்கிட்ட இல்லைங்க, நம்மகிட்டயே நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னாலே அந்த மனம் வந்து இல்லை இல்லைங்க நான் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ அதுதான் மனசோட வேலை. ஸோ இந்த மனசை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாம் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டுகொள்ளாமை மனசை நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. அது பாட்டுக்கு வந்து என்ன வேணால் வந்து

இது இந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சது அப்படின்னா இந்த மனசை வந்து நம்ம வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து உட்காந்துட்ருக்கேன், என்னுடைய கால் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் கால் சும்மா தான் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாமின்னு இல்லை பொதுவாக சொல்லியிருக்கேன், உங்கள் கால் சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போது எந்திரிச்சு நடக்கிறாரு உடனே. இப்போ என் கால் என்ன பண்ணுது? ஸோ கால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ காலோட வேலை வந்து நடக்கிறது தான், ஆனால் நான் உட்காந்துட்ருக்கும் போது அதுக்கு வேலை இல்லை, அது சும்மா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை வந்து மைண்டை வச்சு பண்ணலாம். மற்ற நேரத்தில் நம்ம வந்து மைண்டை சும்மா நம்மளுடைய காலுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஆரோக்கியமான நிகழ்ச்சி, நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றினா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787 7 0 107.8. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்.

0: என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல இப்போ நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பணமருத்துப்பட்டியிலேருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சு நிறைய வைத்திய முறைகள் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆரோக்கியமான வைத்திய முறைகள் பற்றி சொல்லுங்க அக்கா.
1: வைத்திய முறை வந்தாவதுங்க, வைத்திய முறைனாவ இப்போ யாருங்க நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வீட்டில் 1008 பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, மன அழுத்தம் இருக்கிறவங்களாம் அதை பார்த்தே நம்ம பண்ணக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு காலையிலனா, பெண்கள் எப்பயுமே 5:30 எந்திரிக்கணும். காலையில் நேரமாக எந்திரிச்சிட்டு அவங்க வேலையை ரொட்டீனாக செய்யணும்னா, கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வந்தாவே மனசு ரிலாக்ஸ் ஆகும். பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. கை கால் நல்லா இருக்கும், சுறுசுறுப்பு வரும். அந்த வெளிக்காத்து நம்ம மேலே பட்டுச்சுனாவே நம்ம மேலே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் குறையும். யோகா பண்ணுறது இன்னும் அதை விட பெஸ்ட்டு. காலையிலனா ஒரு காம நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் பெஸ்ட்டு. நம்மளால் முடிஞ்ச யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது அக்கா, வைத்திய முறைகளை தாண்டி நடைப்பயிற்சி, அந்த மார்னிங் டைமில் நடைப்பயிற்சி, யோகா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பல நன்மைகளை வந்து செய்யுதுங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய உடல்நல பிரச்சனைகள் சரியான ப்ராப்பரான ஒரு உடற்பயிற்சி இல்லாதனால வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாக்கிங்லாம் வந்து போகும்போது அதுவே வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த சர்க்கரை நோயெல்லாம் வந்து நம்ம மார்னிங் நடைப்பயிற்சி செய்யும்போது வராது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய எலும்புகள், மூட்டுகள் எல்லாமே ரொம்ப வலிமையாக இருக்கும். மன அழுத்தம் வந்து குறையும். அதே மாதிரி நல்ல தூக்கம் வந்து வருங்க. நம்ம வந்து மார்னிங் டைமில் ஒரு 5:30 அந்த மாதிரி எந்திரிச்சு ஒரு 1/2 hour வந்து நம்ம வாக் பண்ணால், ஸோ இந்த விஷயங்களை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலில் கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதம் உணவு முறைகள் பற்றி இந்த நேரத்தில் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு உணவு கலாச்சாரம் அப்படின்றது மாறிடுச்சுங்க. ஃபாஸ்ட் ஃபுட், பீட்ஸா, பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலாக வந்து மாறிட்டோம். நம்ம பாரம்பரிய தமிழ் உணவு முறை இருக்கே, அது வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு மருத்துவம். நம்ம முன்னோர்கள் எதை சாப்பிட்டாலும் அதில் வந்து ஒரு அறிவியல் வச்சுருந்தாங்க. அந்த அறிவியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு பல உண்மைகள் நிறைஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ மண்பானை சமையல், அந்த காலத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா மண்பானையில் தான் சமைச்சு சாப்பிட்டாங்க. இப்போ அடுப்பங்கரையில் மண்பானையில் கொதிக்கிற மீன் குழம்போட வாசம் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மண்பானையில் சமைக்கும்போது உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே பாதுகாக்கப்படுது. இப்போ பொதுவாக ஹீட் பண்ணாலே வந்து உணவில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து போயிடும். ஸோ அதனால தான் இயற்கை உணவு அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்குது. ஸோ ஆனால் மண்பானையில் சமைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சத்துக்கள் அப்படியே பாதுகாக்கப்படும், அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை இலையில் விருந்து வைப்பாங்கங்க, இப்போ கூட வாழை இலையில் தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஆனால் அந்த காலத்தில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து பிளேட்லாம் கூட வந்துருச்சு, அப்பப்போ தான் வாழை இலையில் சாப்பிட்றோம். ஹோட்டல் போனால் மட்டும்தான் வாழை இலையில் சாப்பிட முடியும். ஆனால் சூடான சாதத்தை வாழை இலையில் போட்டு அதில் சாம்பார் ஊற்றும் போது அந்த இலையோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உணவோட கலந்து உடலுக்கு பல நன்மைகளை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் சாப்பாடு முடித்ததும் இலை மடக்கி போடுற அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு, கேழ்வரகு, சோளம், இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தாத்தா பாட்டி காலத்துலேயும் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஃபுட்டாக வந்து இருந்தது. கோடை காலத்தில் கூழ், அதுக்கப்புறம் களி, அதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுடைய உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு கல்ச்சரும் மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ நம்மளுடைய உணவு முறைகள் மாற மாற நம்மளுடைய ஆரோக்கியமும் மாறினது. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு உணவு முறை தான் காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே, டாடா நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்கில் சூப்பராக போகலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்குறேன் கூட. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கிறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செமையான சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட சொல்றதாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ஏஐ வெப்சைட்டில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஹை குவாலிட்டியில் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் டூல் தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு செமையான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட பெயர் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் தான் crayon.com. crayon.com crayon.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இமேஜ் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு சூப்பரான டூல் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே உங்களுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை போடணும். ப்ராம்ப்டை போட்டுட்டு சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜ் ஒரு சூப்பரான இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வீடியோவும் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு வெப்சைட்டில். இதிலேயே பார்த்தீங்கன்னா லோகோவும் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஐடியா இல்லை எதுவும் தெரியல அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்க ஐடியா வச்சு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஏற்ற லோகோவை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அந்த மாதிரி போஸ்டர் டிசைனு, பேக்ரவுண்ட்

ரிமூவர்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல் இந்த ஒரு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட பெயர் crayon.com crayon.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். நீங்கள் யாராவது இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டூலை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்து ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்பர் மக்களே, இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா, பேர் ஊர் பேரோ பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் டென் மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துபாக்கிறேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செமையான சூப்பரான நெக்பேண்ட் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த டைம் நெக்பேண்ட் எந்த கம்பெனியிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கிராஸ் பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஷஃபுல் அப்படிங்கிற நெக்பேண்ட் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நெக்பேண்டோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்டு கழுத்தில் போடுற பகுதியெல்லாம் வந்து நல்லா மொத்தமாக கொடுத்துருக்காங்க. கழுத்தில் போடுறப்ப நமக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலுக்காக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு மாதிரி ரப்பர் சிலிக்கான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. உங்களுக்கு சைட்லேயே வந்து பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்பேண்டில் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத கேட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த நெக்பேண்டோட நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இதில் ஏஎன்சி மோடு கொடுத்துருக்கிறதுனால 30 dB வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொடுக்கும். வெளியிலிருந்து வர சத்தத்தை குறைச்சி உங்களுக்கு காதில் கேட்கறதுக்கு நல்லா தெளிவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 14.2 mm TI டிரைவர்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஒரு நெக்பேண்டில் உங்களால் டூயல் பேரிங்கும் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைல்லேருந்து பிசிக்கும் மாற்றிக்க முடியும், மொபைல் டு மொபைலும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நெக்பேண்டில் டெடிக்கேட்டடான ஒரு கேமிங் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கேமிங் மோடை பயன்படுத்தி நீங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இது எப்படி, பேட்டரி எப்படி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 120 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சூப்பரான பேட்டரி கெப்பாசிட்டி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க கால் பேசுறதுக்கு இதுல ஒரு ஹை குவாலிட்டி மைக் கொடுத்திருக்கிறதுனால நீங்க பேசுற கால் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப தெளிவா கேட்கற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 யூஸ் பண்ணிருக்கிறதுனால கனெக்டிவிட்டிக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நெக்பேண்டோட தற்போதைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1697 ரூபாயா இருக்கு. இது ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. இதோட பேர் கிராஸ் பீட்ஸ் ஷஃபுல் அப்படிங்கிறது அதோட பேர். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ரிவ்யூஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க துபாக்கரனுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடலாம் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வன விலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வன விலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கோகுல். கோகுல், இப்போ நிறையா டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட டிஜிட்டல் ஸ்கேம் வந்து இவங்களே தான் குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி பண்ணுவாங்கன்னு கிடையாது, ரேண்டமாக யாரை வேணாலும் அதில் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்கள ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களோட சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஸ்கேமில் சிக்கியிருக்காங்களா? அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கேம் பண்ணி இவங்களை வந்து மோசடி செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா?
1: என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கேம் நடந்துச்சு. அந்த ஸ்கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் எடுத்து அவங்களோட ஆன்லைன் சைட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க இது மாதிரி உங்கள் அப்பாவுக்கு அமௌண்ட் தரணும், நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-60,000 ருபீஸ் போட்ட மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட்டும் க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ க்ரெடிட் ஆனோடனே உடனே வந்துட்டு, இல்லைம்மா நான் உங்களுக்கு அது அதிகமாக அமௌண்ட் போட்டேன், எனக்கு கொஞ்சம் ரிட்டன் பேக் கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு திங்க் பண்ணவே விடல. ஸோ அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோடனே ஓகே இது ஸ்கேம் தான் போல், அவங்க உள்ள அக்கௌண்ட்டில் செக் பண்ணவே அவங்களால விட மாட்டேங்கிறாங்க, ரிப்பீட்டராக கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஃபேக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரெடிட் ஆகுன மாதிரி மெசேஜஸ் எல்லாமே பில் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த யூசர்ஸை டார்கெட் பண்ணிட்டு, நீங்கள் ஒன்ஸ் பேங்க் இது மாதிரிலாம் வந்துச்சு, உங்களுக்கு நார்மல் மெசேஜஸ் கிரெடிட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு செக் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இது செக் பண்ணிங்கன்னா அது கிரெடிட் ஆகிருந்தால் ஓகே, சப்போஸ் கிரெடிட் ஆகலை நார்மல் மெசேஜஸை கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து போட வேணாம். ஸோ இது மாதிரி இப்போ ரீசன் பேசிஸ் ஸ்கேம் நடக்குது.
0: தெளிவாக சொன்னீங்க கோகுல். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி கூட அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மள நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோகுல் கிருஷ்ணா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என்னுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம் ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: அவாஸ்ட் கிளீன் அப் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிறது. இந்த அவாஸ்ட் கிளீன் அப் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பில் உங்களால் நிறையா ஃபைல்ஸை கிளீன் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா குயிக் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபைல்ஸையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபைல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது தெளிவாக சொல்லிடும். தேவையில்லாத ஃபைல்ஸ் இத்தனை ஜிபி இருக்குது, ஹிட்டன் கேட்சஸ் இத்தனை இருக்குது, நீங்கள் ஒரு டைம் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு இத்தனை ஜிபிக்கு ஃபைல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக சொல்லிடும். அப்படி தெல்ல தெளிவாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஃபைல் வேணும் எந்த ஃபைல் வேணாம் அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் க்ளீனிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இதில் இருக்குது. அது க்ளீன் பண்ணி முடித்த உடனே இவ்வளோ ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகியிருக்கு, இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பையுமே இது ஒரு டைம் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரிவ்யூ கொடுத்துரும். உங்கள் ஃபோனில் எத்தனை ஜிபிக்கு ஆப் டேட்டா இருக்குது, எது வந்து அதிகமான ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு, எது வந்து அதிகமாக பேட்ரி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறதையும் காட்டிடும். இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அதை வச்சும் நீங்கள் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது தெல்ல தெளிவாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட எம்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 MB தான் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் தேவைப்பட்டால் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த ஆப்போட பெயர் அவாஸ்ட் கிளீன் அப் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிறது அதோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துபாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு மக்களே, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 97

8770107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். நான் உங்களோட குரு மற்றும்
4: பிரதீபாவும்.
3: ஹலோ பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான டே எப்படி போனுச்சு உங்களுக்கு?
4: சூப்பரா போச்சு. காலையில இருந்து நான் நேர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், வாகேஷோட இருந்து.
3: ஓகே ஓகே. நேர்கிட்ட பேசினாலே வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க. சோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலும் நேர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். சோ இன்னைக்கு எந்த தலைப்புல நம்ம நேர்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருக்கா?
4: என்ன
3: தலைப்பு அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க உங்க அப்பா அம்மாவை தாண்டி வேற யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்வீங்க? எதுக்காக அந்த நன்றி அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு.
4: அவருக்கு
3: நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா 5 திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல 5 கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த 5 கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து 5 கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும்
7: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தாண்டி வேறு யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
6: கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களை கருத்துக்களை சொல்லலாம்.
7: நீங்கள் சொல்ல போகிற கருத்துக்களை கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787-707-108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். பிரதீபா, இன்றைக்கி சேலத்தில் கிளைமேட் அப்படின்றது எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
6: ஆனால் சமமெல்லாம் நல்லா மழை மோடமாக இருக்குது.
7: மோடமாக இருக்கா? ஈவினிங் போகும்போது காலான் சாப்பிட்டு போனால் செம்மையாக இருக்கும்ல?
6: ஆமாம் ஆமாம்.
7: ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மழை வந்து இன்னும் வரப்போகுதான். சேலத்தை தாண்டி தமிழ்நாட்டிலையுமே நிறைய இடங்களில் மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஈவினிங்கில் வெளியே போகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா சேஃப்டிக்காக கொடை எடுத்துக்கோங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா எப்பயுமே ரெயின் கோட்டில் எடுத்துக்கோங்க. அடிக்கடி ப்ரைவேட் பஸ் மாதிரி ஈவினிங் டைமில் மட்டுமே மழை அடிக்கடி வருது. கரெக்டாக ஆஃபீஸ் விட்டு வெளியே போவோம், மழை வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி நேற்று சேலமில் வண்டி வேடிக்கைலாம் வேறு லெவலில் இருந்தது, தரமாக இருந்தது, சும்மா அப்படியே பார்க்கவே பயங்கரமா இருந்தது. தெரியும் இதனால இந்த ஆடி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குல்ல, அங்க வந்து கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல அன்னதானம் வந்து வழங்கியிருக்காங்களாம்.
6: அப்படிங்களா? சூப்பரில்
7: சூப்பரில் 30,000 பேருக்கு அன்னதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இன்னும் ஒரு விஷயமும் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதையும் கேட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தாண்டி யாருக்கு நன்றி சொல்வீங்க, எதுக்காக அந்த நன்றி அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் இன்னும் கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
2: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
2: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
1: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்க அப்பா அம்மாவை தாண்டி வேற யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, எதுக்காக அந்த நன்றி அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்திருக்கு. ஸோ யாருக்கு அந்த நன்றியை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்றத எங்ககிட்ட சொல்லுங்க. ஸோ கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க.
5: நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சொல்லலாம்.
4: ஆமாம், நீங்கள் சொல்ல போகிற அந்த பதிலை வச்சு நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து இமேஜினேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன விஷயத்துக்காக நன்றி சொல்ல போகிறீங்க, யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறதுக்கே நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களோட அந்த நன்றி சொல்கிறத யாருக்கு அப்படின்றத எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிரதீபா, நீங்கள் கடலில் அலை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க தானே?
5: ஆ, கேட்டிருக்கேன். அந்த கடல் அலைக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோமே.
4: கடல் அலை வந்து போய் பார்த்துருக்கீங்க, அலை வந்து வரும். அப்பப்போ இந்த ஏரியில் கூட அலைலாம் வந்து வரும்.
5: அப்படியா?
4: ஆமாம், ஏரியில் அப்பப்போ குட்டி குட்டி அலைலாம் வந்து வரும். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன்.
5: அதனாலே
4: இந்த ஒரு விஷயம் சமூகம்

0: மாநிலங்கள்ல சமபேசுபூர்ல இருக்கு. எங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீடைலா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, குஜராத் மாநிலம் இருக்குல்ல, குஜராத் மாநிலத்துல மோர்பி மாவட்டத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு கிட்டத்தட்ட ஒரு 18 feet ஆழம் இருக்கிற ஒரு கிணறு. கடந்த 5 days என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து அப்படியே அலை மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, இது வந்து ஒரு சுனாமி வருதா, நிலநடுக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த ஊர் மக்கள் எல்லாமே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குழுலாம் நியமிச்சு இந்த கிணத்துல ஏன் இப்படி அலை வந்துட்டு இருக்கு, வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆய்வு நடத்தி பார்க்க சொன்னாங்க. அப்படி நடத்தி பார்த்ததுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நிலநடுக்கம் இல்லைன்னா வந்து சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக ஆய்வு பண்ணும் போது எதனால இந்த அலை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புவியியல் மற்றும் நிலத்தடி நீர் இயக்கத்தினால ஏற்படுற ஒரு சின்ன அலை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அப்படியா?
0: அப்படிதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவும் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு.
1: சூப்பர்.
0: நிறைய பேர் பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தாண்டி வேறு யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, யாருக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்கே. ஸோ எதுக்காக அந்த நன்றி அப்படின்றதையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட
1: 9787-107-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்கறதுக்காக நாங்கள் இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம்.
0: ஸோ இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும்
2: குரு. சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில உங்க அப்பா அம்மாவை தாண்டி வேற யாருக்காவது ஒருத்தவங்க கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக அந்த நன்றி, யாருக்கு அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. சோ இதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க
0: 9787 7017 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிக்கும் இனியும் மாலை வணக்கம். நினைவில் இருக்கும் இரு குழந்தைகளுக்கும் இனியும் மாலை
0: வணக்கம். வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
6: நன்றி சொல்றதுக்கு அப்பா முத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, அதுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். நான் பார்த்து வளர்ந்த குழந்தைங்க அவங்க, அதுல ஒரு குழந்தை போன் பண்ணுது, இதுல இருந்த கத்து இதுல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து இது மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா ரெண்டு குக்கர் இருக்கு, ரெண்டு சேர் இருக்கு, ஒரு ஸ்டவ் இருக்கு, நீங்க வாங்கிக்கோணும். ஏன்னா எங்களுக்கு கேட்டு போயிட்டு எப்ப போறதுன்னு, இப்போ போவா எப்பன்னு கேட்டேன். உங்களால முடிஞ்ச இப்ப போங்க, நான் போன் போட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணா போல போய் இடத்த கண்டுபிடிச்சோன்னு அவர் என்ன பார்த்தாரு, நீங்க தானே என்ன ஆள் அப்படிங்கிற. ஆமாண்ண, ரெண்டு குக்கர் கொடுத்தாரு, ரெண்டு சேர் கொடுத்தாரு, ஒரு ஸ்டவ் கொடுத்தாரு, டியூப் ஒன்னு கொடுத்தாரு. நீதான் வாங்கிட்டு வந்து வீட்டுல போன் பண்ணி சொன்னேன், பேச்சு வீட்டுல இருக்காங்க இது மாதிரி கொடுத்திருக்காங்க, நீ யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படியும் நீ அதை கொடுக்கலாம், இன்னும் யாரும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு மனமார்ந்த வார்த்தைக்கிற நான் சொல்லி ஆகணும், இந்த பொருள் யாருக்கு போறது நம்மள கூப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அவர் கொடுத்தவரு கூட அவர் யாருன்னா கொடுத்திருக்கலாம். பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு புது பொக்கர், ரெண்டு புது சேர், கவு மட்டும்தான் பதிச்சு.
1: நீங்க உங்க வாழ்க்கையில உங்க அப்பா அம்மாவை தாண்டி வேற யாருக்காவது ஒருத்தவங்க கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு அந்த நன்றி, எதுக்கு அந்த நன்றி அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட
0: 9787 7017 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களே.
1: ஸோ இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: be you for life.
1: இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல வந்து சொன்னல பிரதீபா சொன்ன மாதிரி ஒரு லேடி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனாலேயே அவங்க சமூக வலைத்தளங்கள்ல செம்ம பேசு பொருள் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நடந்தது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரதீபா என்ன அப்படின்னா, இத்தாலி இருக்குல்ல, இத்தாலியில ஒரு பெண் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு லாட்ரி சீட்லாம் அங்க வந்து லீகல் தான். அங்க லாட்டரியில வந்து அமௌண்ட் விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட 11 கோடி. உங்களுக்கு அப்படி விழுந்திருந்தது அப்படின்னா நீங்க
2: என்ன பண்ணுவீங்க?
1: சந்தோஷப்பட்டிருப்பேன், பயங்கரமா அப்படியே ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் எங்க காசு விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட் அப்படியே தூக்கி குப்பையில போட்டாங்க.
2: அச்சோ, அப்புறம்
1: அந்த மாதிரிதான் அப்புறம் பார்த்து பயங்கரமா பதறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்பர்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த நம்பருக்கு இவ்வளவு காசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னது, நான் தூக்கி போட்டு லாட்ரி சீட்ல பரிசு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பதறி அடிச்சு அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டு ஒரு வழியா தூக்கி போட்டு அந்த லாட்ரி சீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்க அந்த பரிசை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களை சம பேச பொருளா போயிட்டு
2: இருக்கு. இது கூட பரவாயில்லண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு கேரளால லாட்ரி சீட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வெறும் சில்ட்ரன் இல்லைன்றதுக்காக லாட்ரி சீட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க, சில்ட்ரன் இல்லை, சரி தாங்க இந்த டிக்கெட் வச்சுக்கோங்கன்னு. அவரு யதார்த்தமா ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு சார் யதார்த்தமா வச்சிருக்கிறாரு. அந்த யதார்த்தமா கொடுத்த லாட்ரி சீட்டுக்கு 1 கோடி பணம் அடிச்சிருந்தது.
1: குடுக்கிற தெய்வம் கூடை பிச்சுட்டு அது இதுதானா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த தூக்கி போடுறீங்க இல்ல கசக்கி போடுறீங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையா அப்படின்றத மறக்காம அதை பார்த்துட்டு இது பண்ணுங்க. பிரதீபா மாதிரி டிக்கெட்டோட சேர்த்து காசு கிடைச்சிருந்தீங்க. சோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நீங்க உங்க அப்பா அம்மாவை தாண்டி வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, யாருக்கு சொல்லுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு நான் வந்து இவங்களுக்குலாம் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அவங்கக்கிட்ட நேரில் நான் சொன்னதே இல்லை, உங்கள் மூலியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்களே. ஸோ அப்படி இருக்கிறீங்க, யாராவது கால் பண்ணி டக்குன்னு சொல்லுங்கள்.
2: நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம்.
1: நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ

0: கோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு.
4: ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தாண்டி வேறு யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா யாருக்கு சொல்வீங்க, எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட

0: பேசுறதுக்காக ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, அவர் யாருக்கு நன்றி எல்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்த சந்திரசேகர் நடமாட்டீங்களா?
0: அருமையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர்னா நான் நீங்க
1: வந்து சொல்லுங்க பிரதீபா, ஏதோ சொல்ல வந்தீங்க.
2: அண்ணா நான் இல்லண்ணா,
1: அவருதான்.
0: சூப்பரா மழை மட்டும் பெருசா பெய்யல.
1: சரிங்க,
0: நான் அமைச்சு கொடுத்துறேன்.
1: எங்களுக்கு நிறைய
0: மழை பெய்யுது.
1: கண்டிப்பா சூப்பரான ஒரு டாபிக் சொல்லிருக்கீங்க.
0: ஓகே,
1: எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ வந்து இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கோம். எப்பவுமே லைஃப்ல அவன் என்ன விட்டு கொடுத்ததே இல்லை. எனக்காக ரொம்ப கேர் பண்ணிப்பான். ஒரு முறை வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப உடம்பு சரியில்லாத போது கிட்டத்தட்ட 1 வீக் பெங்களூர்ல அவன் என்னதான் பாத்துக்கிட்டான். ஒரு கூட பிறக்காதவன் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க ரெண்டு பேரும் பிரதர் மாதிரி தான் இருப்போம். அவன் என்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி மாத கணக்குலதான் வித்தியாசம். நான் அக்டோபர், அவன் பாத்தீங்கன்னா மார்ச். சோ என்ன சொல்றது, ஹாப்பியா இருந்தது எனக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மேல காட்டுற அக்கறை, எனக்கு அவன் சில சமயங்கள்ல வழி நடத்திய விதம், சில சமயம் வந்து நான் தவறு செய்யும்போது அதை சுட்டி காமிப்பான். எனக்கு எல்லாமுமாவே ஒரு பிரதர் மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் என்னுடைய லைஃப்ல.
0: ஓகே ஓகேண்ணா.
1: ரொம்ப நன்றி.
0: வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு அவர் வந்து யாருக்கு நன்றி சொல்லுவாரு அப்படின்றத ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சந்திரசேகரன் மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
2: 9787-0778 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
0: ஸோ இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
1: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும்
7: குரு. சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில உங்க அப்பா அம்மாவை தவிர்த்து வேற யாருக்காவது ஒருத்தவங்க கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, யாருக்கு அந்த நன்றியை சொல்வீங்க, எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு.
2: இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
2: வணக்கம்.
8: ருக்மணியம்மா ஜாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
7: ருக்மணியம்மா எப்படி இருக்கீங்க? சூப்பரா
8: இருக்கீங்க.
7: பண்டிகைலாம் எப்படி போனுச்சு? நல்லா போனுச்சா?
8: போயிட்டே இருக்குது, என்ன இருக்குது.
7: ஓகே ஓகே.
8: இப்போ காலே அந்த மரவான வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, சப்பரம் அந்த வர்றது, அது இன்னைக்கு நைட்டு தான் வரும். நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அந்த நேரத்துக்கு வரும். எல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு எங்க வீட்டுக்கு வரப்போது 2 மணி ஆயிரும்.
7: ஓகே ஓகே. இன்னைக்கு அப்ப விடிய ஃபெஸ்டிவல் இருக்குது.
8: நீங்க
7: வந்து உங்க வாழ்க்கையில உங்க அப்பா அம்மா தாண்டி வேற யாருக்காவது நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க?
8: பேசலாமா?
7: பேசலாம்.
8: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, நல்ல வழி கண்ணருவருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருமே, நல்ல மாமத்து கூட போயிடுச்சு அது. அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி அப்படின்னு அந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்பப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கழட்டி விட்டுன்னு வந்துருவோம். அப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னும் நானு ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கல, ஆனா எல்லாருமே ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்டு. எல்லாருமே ருப்பணியமாக்கு ஏதாவது பிள்ளையார் வாங்க, அதை வச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது.
7: ஓகே ஓகே.
8: நல்லா
7: அப்புறம்
8: அப்புறம் திவாகர் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போகுது, அது ஃப்ரெண்டு. நான் சொல்றது கரெக்டா தப்பா?
7: கரெக்ட்டா கரெக்ட்டா.
8: எனக்கு தெரியாது, ஒரு நானா ஒரு மூச்சு விட்டா கூட அது யாருன்னு சொல்லிடுவேன்.
7: ஓகே ஓகே ஓகே.
8: அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் என்னோட கொழிக்கு கூட ஆபீஸ்ல போறேன், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஆபீஸ் விட்டு போவோம், சேர்ந்து போவோம். காலையில அவங்க அவங்க வீட்டு வந்து தனித்தனியா வந்துருவோம், சாப்பிடும் போது உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாரும் உட்காந்து. அவ்வளவுதான், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது.
7: ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு. என்னோட நண்பர் லியோன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு
8: சொல்லிட்டு
7: சொன்னேன். கூட படிச்ச ஃப்ரெண்டு, காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், அவங்க அவர்கிட்ட நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன்.
8: தாதகப்பட்டியிலிருந்து
7: ருக்மணி அம்மா கால் பண்ணி இருந்தாங்க. கால் பண்ணி நான் இவங்களுக்கு தான் நன்றி சொல்வேன், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லலாம் சொல்லப்பா எல்லாருக்கும் நன்றி, என்னை படைச்ச இறைவனுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட
4: 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சொல்லலாம்.
7: நீங்க யாராருக்கு நன்றி சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைப்லயே ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: மச்சான், கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்கு போயிருச்சு. பூனை குறுக்கு போனா நல்லதா கெட்டதா மச்சான்?
3: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்ல எலியாங்கறத பொறுத்து இருக்கு.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு.
2: ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா அம்மாவை தவிர்த்து வேறு யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, யாருக்கு அந்த நன்றி, எதுக்காக அந்த நன்றி அப்படின்றது

0: இன்னைக்கு இது வாலிப பேச நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
1: 9787770108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.
0: ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு, அவர் யாருக்கு நன்றி சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். இது வாரிப வயசு இணைய தொகுப்பாளர் பிரதீபா குரு குரு. அது ரெண்டு பேருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை
2: மாவட்டம்
0: மாலை வணக்கம். அண்ணா அது ஒண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கும், அருமையா இருக்கிறேண்ணா.
2: இப்போ பாருங்க, இடையில நம்ம தேவையில்லாம ஒரு நண்பர் போட்டே இருக்கும் போட்டார் தூக்கிட்டு பேச வர காரணம் என்ன தெரியுங்களா? எங்கிட்ட பேசுறீங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். அது அது கொடுக்குற சக்திக்கு அரிய வாய்ப்பு கொடுத்து சோனா பொறுமொழிக்கு தான் அம்மா அப்பா கிடையாது. அவங்களே அவங்க செய்யற காரியங்களும் செய்ய போயிடுச்சு. ஆனால் இருக்கும் வரை சோனா பொறுமொழி பேசிட்டு பேசுறாங்க. நீங்களும் பேசுறீங்க, நானும் அதுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். நிச்சயமா
0: கேக்க அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
2: ஆமா, ஏன்னா பேச வந்தவர் கூட செட் பண்ணிட்டு நான் சோனா பொறுமொழி பேச வந்திருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வான்வெளியில எல்லாம் பறக்கும் பேசி வழிய கேக்குற நேரம் அது எங்களுக்கு மறக்குமா? அதுக்குதான் நன்றி சொல்லுவேன். சோனா பொறுமொழிக்கும் குரு பிரதீபா இருக்கிறீங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அதனாலதான்
0: திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதரவு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. சோனா எஃப்எம்க்கு நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. ஸோ நம்ம ஆதரவு நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு
1: பண்ணுங்க. 9787770108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட சொல்லலாம். நீங்க என்ன நான் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நானும் இங்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
0: அதே மாதிரி நானும் இப்போ பயங்கர ஆர்வமா வந்து காத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் யாரு, அவரு யாருக்கு நன்றி சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். மாலை மாலை வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நானும் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கிறேன். பாப்பா நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நன்றிங்க. அதாவது நான் வந்து என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறகு நான் நன்றி சொல்லுங்க அப்படின்னா வந்து உறவு முறை அப்படிங்கிற கணக்குல பாக்கும்போது என்னுடைய தங்கைகள் தான் ரெண்டு பேரும்.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
3: என்னுடைய நிலைமை அறிஞ்சு எனக்கு உறவக்கூடியதே அவங்க ரெண்டு பேரும் தானுங்க. நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கறதுனால என்னுடைய பொண்ணை நீங்க எந்த ஒரு காசு வேண்டாம் பவனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த செலவே தானே போட்டு கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகுதுன்னு
0: மகனுக்கு.
3: அந்த அளவுக்கு நல்ல உறவு முறைகள்ல எனக்கு நன்றி செலுத்தக்கூடியது அந்த தங்கைகள் தான்.
0: சூப்பர் சூப்பர்.
3: நண்பர்கள் அப்படிங்கிற கணக்குல பார்த்தா ஒரு நண்பர் இருக்காருங்க, அவர் மட்டும் இருக்காரு. அவர் அப்படியே எந்த நேரமும் எந்த நாளுமே என்னை அடிக்கடி போன்ல கூப்பிடுவாரு. என்னுடைய சேம லாபம் எனக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்காருங்க.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா. இந்த மாதிரியான நபர்கள் நம்ம கூட இருந்தாலே போதும் தானே? நன்றி சொல்ல
3: ஆசைப்படுறீங்க.
0: திருப்பூர்ல இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவரோட தங்கைக்கும் அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்டுக்கும் வந்து நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்திருக்கு, நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின நீ நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
5: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
1: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
5: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
1: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
5: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
4: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 இல்
6: இது வாலிப வயசு.
1: நாம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில அன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம அன்னைக்கான அந்த தலைப்புல பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ரெகுலரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நாம சோசியல் மீடியா கிரியேட்டரோட பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான சோசியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த சொல்லலாம். ஸோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை தாண்டி அந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சொல்லலாம். இவங்க வந்து நம்ம ஊர் பசங்க தான்ப்பா. இவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் சூப்பராக வந்திருக்கும். அந்த பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸை கெயின் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்காக வந்திருக்கும். ஆனால் இவங்க அந்த ஒரு டாஸ்க்கை ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பேஜ் ஆரம்பிச்சு ஒரே மாசத்துல 10K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து வேற லெவலில் இருக்கிற ஒரு இன்புட் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ யார் இருக்கிறாங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓமலூர் பசங்க இந்த பேஜ்க்கான கிரியேட்டர்ஸ் நம்ம லியோ ப்ரோ, அதுக்கப்புறமா ரமேஷ் ப்ரோ, இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓமலூர் பசங்க, இந்த பேஜ்க்கான ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்க போகுது, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க போகுது. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இருவருக்குமே வந்து வணக்கம். ஹாய் ப்ரோ.
7: ஹாய் ப்ரோ.
1: ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக பிரதர்.
7: என்னோட நேம் பார்த்தீங்கன்னா லியோ சர்மா, நான் ஓமலூர் தான்.
8: என்னோட பேர் ரமேஷ், நானும் ஓமலூர் தான்.
1: ஓகே ஓகே பிரதர். நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எப்படி பிரதர், சின்ன வயசுலேருந்து திக் ஃப்ரெண்ட்ஸா?
7: இல்லை, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஆனால் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தோம், வேற லெவலில் வந்துருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற லெவல் அவுட் புட்டாக இருக்குது பிரதர். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஓமலூர் பசங்க இந்த டீம் கூட நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஓமலூர் பசங்க இந்த டீம் மீட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? லியோ ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களோட ஸ்டார்டிங் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர். இப்போது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் சோஷியல் மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவை எந்த ஒரு காரணத்தினால உள்ளே வந்தீங்க பிரதர்?
1: எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என் நண்பன் மாதிரியே அவனும் நிறைய டைம் சொல்லிட்டு இருப்பான், இல்லை கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவனும் இந்த சேனல் மூலியமாக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓப்பன் பண்ணது.
0: சூப்பர் சூப்பர் பிரதர். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எனவே மறக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் அந்த மெமரிஸ் இருக்கா?
2: நாங்கள் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக எது போட்டோன்னா ஸ்கூல் பசங்களோட ஸ்கூல் வீடியோ தான் போட்டோம். எல்லாருக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போய் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னா ஸ்கூலாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓல்டு மெமரிஸ்லேருந்துன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எடுத்தோம்.
0: ஓகே பிரதர். எப்படி உங்களோட ஸ்கூல்ஸே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துருந்தீங்களா இல்லை வேறு ஸ்கூல் ட்ரை பண்ணீங்களா?
2: இல்லை இல்லை, நாங்கள் படித்த ஸ்கூல் பண்ணல, ஓம்பலூரில் இருக்க ஸ்கூல் படித்து இப்போ பசங்களை அந்த வீடியோ ஸ்கூலில் அப்படி கவர் பண்ணி எடுத்து போட்டோம்.
0: ஓகே பிரதர். அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க?
1: ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் படிச்சுட்டு வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க, திரும்ப போகணும்னு நினச்சாலும் அந்த ஸ்கூல் போக முடியாது. அதனால் இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும்,
2: நிறைய இருக்கும், ஹார்ட் டச்சிங்காக இருக்கும், ஓல்டு மெமரிஸ்லாம் நல்லா அவங்க அந்த லைஃப்பை திரும்ப பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அதை நாங்கள் மைண்டில் வச்சு பண்ணோம்.
0: சூப்பர் ப்ரோ. அந்த வீடியோ நானுமே பார்த்தேன், செம ஃபீலாக வந்து இருந்தது. அந்த ஸ்கூல் மெமரிஸை திரும்ப கொண்டு வர மாதிரி ஒரு வீடியோவாக தான் வந்து இருந்தது, வேறு லெவலில் இருந்தது பிரதர். வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா அம்மாவை தாண்டி வேறு யாருக்கு நன்றி சொல்வீங்க அப்படின்றத வந்து கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க, யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமோதர் அண்ணா சென்னையிலேருந்து, அதுக்கப்புறமா சந்திரசேகர் அண்ணா காட்பாடியிலேருந்து, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறமா கஸ்தூரி திருப்பூர்லேருந்து ஆதன் அண்ணா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நாங்கள் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வைத்து நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா?
3: பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: சிறகுகள் இருப்பது மட்டும் சுதந்திரம் அல்ல, எந்த திசையிலும் பயமின்றி பறப்பதே நிஜமான சுதந்திரம். அதாவது ஒரு பறவைக்கு சிறகுகள் இருந்தும் அதை கூண்டுக்குள்ள வச்சு கதவை திறந்து வச்சா அது சுதந்திரம் கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கும் படிப்பு, வேலை, சொந்த சம்பாதியம்னு வசதிகள் எவ்வளவோ கிடைச்சிருந்தாலும் பயமில்லாம தன்னோட சொந்த விருப்பப்படி வாழ முடியலன்னா அது முழுமையான சுதந்திரம் அப்படின்றது ஆகவே ஆகாது. அதுக்காக தான் இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரிகள் எல்லாருக்காகவும் ஒரு தொலைநோக்கு கேள்வியா வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி நான் வந்து கேட்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப அருமையா இருக்கேன், நீங்க அங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சுட்டு போலாம். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் வந்து பெண்களுக்காக ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் நீங்களே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்களுமே சொல்லலாம், இல்ல பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்களுமே வந்து மறக்காம கால் பண்ணி இந்த கேள்விக்கு நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, என்ன இன்னும் மாறணும் அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கலாம். அந்த கேள்வி என்னன்னா, நம்ம சமூகத்துல படிப்பு, வேலை, சம்பளம்னு வசதிகள் பெண்களுக்கு கிடைச்சாலும் இதுதான் எனக்கு கிடைச்ச நிஜமான சுதந்திரம்னு பெண்கள் நீங்க ஆழமா உணர்ந்து குறிப்பிடக்கூடிய அந்த தருணம் எது அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக பெண்கள் அப்படின்றவங்க வந்து சுதந்திரம் அப்படின்றது வந்து உடனே எல்லாரும் நினைச்சிருவாங்க. இந்த சமூகத்தில் வந்து பெண்கள் நல்லா படிக்கிறது, பெரிய பெரிய வேலைக்கு போகிறது, கை நிறைய சம்பாதிக்கிறது, இதுதான் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அதுவும் சுதந்திரம் தான் ஒரு வகையில். இது நாள் வரைக்கும் பெண்கள் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் சொல்லலாம். இது வந்து ஒரு பகுதி தான். ஆனால் உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நிஜமான சுதந்திரம் எது தெரியுமா? நைட் நேரத்தில் எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் வீதிகளில் வந்து நடந்து போகக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பாதுகாப்பு, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயம் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய விருப்பப்படியே வந்து அமைச்சுக்கிறது, அந்த உரிமை எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கணும். நானா இருக்கேன் அப்படின்ற ஒரு நிம்மதி அப்படின்றது பெண்களுக்கு எப்போ கிடைக்குதோ அதுதான் வந்து சுதந்திரம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே எனக்கு இந்த இடத்துல, இந்த நேரத்துல, இந்த தருணத்துல, இந்த விஷயத்துல எனக்கு சுதந்திரம் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இந்த விஷயத்துல எனக்கு சுதந்திரம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட சிறகுகள் விரிச்சு நான் பறக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் நீங்க எந்த விஷயத்தில் நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குடிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றாரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: காமன்வெல்த் போட்டிகளில் இது நாள் வரைக்கும் இந்த ஜூடோ விளையாட்டில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் அப்படின்றது கிடைச்சதே கிடையாது. இதை முதன் முதலாக தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த ஒரு சாதனை பெண் பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியாக பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இந்தியாவில் ஜூடோ அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காப்பு கலைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்புகள் இல்லாத சூழலும், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தீவிரமான ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெண். அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்மிதா டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க சர்வதேச விளையாட்டு மேடையில இந்தியாவின் பெயரையும் தன் அசாத்திய உடல் வலிமையும் நிலைநாட்டி இந்திய கொடியை உயர பறக்க விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாபெரும் லட்சியத்தோட தான் அவங்க வந்து இந்த கொடியை பறக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட தான் அவங்க வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போட்டிகளில் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்ன மாதிரியான சவால்கள் இருந்திருக்கு, சின்ன வயசுலேருந்தே இவங்க இந்த போட்டியில் இருக்காங்க அப்படின்னு போது என்ன மாதிரியான சவால்கள் இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில் கிரிக்கெட் அப்படி இல்லைனா பேட்மிண்டன் போட்டிகளுக்கெல்லாம் வந்து அதிக வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கும், வசதிகளும் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும், ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஜூடோ விளையாட்டுக்கு அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. அதே மாதிரி சர்வதேச வீராங்கனைகள்லாம் இருக்காங்க அப்படின்போது அவங்களுடைய அதீத பலத்துக்கு ஈடு கொடுக்குற அளவில் கடுமையான பயிற்சிகள் இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த கடுமையான பயிற்சிகள் எடுக்கும்போது தொடர்ந்து காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிதியுதவி அப்படின்றது இவங்களுக்கு இல்லாத சூழ்நிலையில் அத்தனை சவால்கள் அப்படின்றது இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் ஒரே ஒரு ஆளாக வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய விடாமுயற்சியால. ஸோ அப்படி விடாமுயற்சியால் எதிர்கொண்டதன் விளைவாக அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வந்து இறுதிச் சுற்றில் கனடாவில் இருக்கக்கூடிய முன்னணி வீராங்கனையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வீழ்த்தி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய வெறித்தனமான பயிற்சியால் அவங்களுடைய திறமையால் வந்து தகர்த்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுடைய வரலாற்றிலே ஜூடோ பிரிவில் வந்து இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கத்தை இவங்க தான் வென்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதிய வரலாற்று சரித்திரத்தை வந்து படைச்சதுக்கான காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்மிதா டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். ஸோ இவங்க இது நாள் வரைக்கும் ஜூடோ சாம்பியன்களுக்கு இந்தியாவில் பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு வெற்றியை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த தங்க வெற்றியால் ஜூடோ விளையாட்டில் தங்கப்பதக்கம் வெல்ல முடியும் அப்படின்றத இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் குறைவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்பேற்பட்ட சவால்களையும் தூக்கி அடித்து உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வந்து உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அஸ்மிதா டே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இலக்கை நோக்கி துணிச்சலா வந்து போராட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த உலகத்துல அவங்களுடைய வெற்றியை வந்து நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே உங்களுக்கான வெற்றியை நீங்க நிர்ணயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரிடுவாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் இன்னும் கிளம்பாம அப்படியே இருக்க?
2: அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
1: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்குது.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாம, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
3: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அதிகமாக கோவப்பட ஆரம்பிப்பாங்க, ஒரு சில நேரத்தில் ரொம்ப சோகமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் இருக்குது, அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ லண்டன் கிங்ஸ் காலேஜ் மனநல மையம் ஒரு ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுடைய உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டோன் சொல்லக்கூடிய ஹார்மோன் திடீர்னு குறையும் போது மூளையில் இருக்கக்கூடிய செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அளவும் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதாவது மகிழ்ச்சியை தரக்கூடிய, நம்மளுடைய உடல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனுடைய அளவு குறையறதுனால பெண்களுக்கு வந்து திடீர்னு இந்த மனநிலை மாற்றங்கள் ஏற்படுறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஏற்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாள் காரணமே இல்லாம ரொம்ப சோகமா இருக்க ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா டக்குன்னு கோவப்பட ஆரம்பிப்பாங்க. அது அவங்க வேணும்னு செய்யறதுலாம் கிடையாது, உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோன் யுத்தம் தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இது

நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு பல பெண்கள் சந்தோஷமா இருக்கணும் தான் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்களுடைய உடல்ல வந்து ஹார்மோன் மாற்றம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது, டவுனா இருக்குது அப்படின்ற நேரத்துல 70% பெண்கள் வந்து தீவிரமான மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாக ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து நம்ம ஊர்ல யதார்த்தமா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதையும் தாண்டி இந்த 45 வயசை கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெனோபாஸ் காலகட்டங்கள்ல திடீர்னு வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும், உடம்பு எரிச்சல் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், மனப்பதட்டம் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், பயம் பதட்டம் இதெல்லாமே காமனா இருக்கக்கூடியதா இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸா இருக்கட்டும், ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கிறதா இருக்கட்டும், இதனாலதான் வந்து இது ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து பெண்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தூக்கம் வந்து அவங்களுக்கு கெட ஆரம்பிக்கும், அதையும் தாண்டி செரிமானம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும், இது இன்னொரு கட்டத்துக்கு அதிகமா போகி இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதும் இந்த ஆய்வு குறிப்புல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிகமா வந்து கோவப்படுறாங்க இல்ல ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க அப்படின்னு போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாமளே கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு போது அந்த நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டதுனாலதான் வந்து அவங்க கோவப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நாம வந்து இருக்க ஆரம்பிப்போம் நினைக்கிறேன். பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு இந்த மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போது அந்த நேரத்தில் ஏதாவது மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சோ அது உங்களுடைய மனசை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்மோன்லாம் இம்பேலன்ஸா இருக்கிறத வந்து பேலன்ஸா பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸா இருக்கட்டும், யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, நாம இன்னும் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதி எதுக்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனசுல அவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களா பெண்கள் இருப்பாங்க. வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க, மௌனமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் எப்படி அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க, அதை தான் வந்து கண்ணம்மா பகுதியில வந்து பெண்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே வந்து சொல்ல போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் எங்க இருந்து வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கக்கா.
6: என்னோட நேம் வினிகா. நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து வினிகாக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. வினிகாக்கா யாரு அப்படின்றது கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் குகை பகுதியில வந்து ஷாப் வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர், அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க, ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து வினிகாக்கா. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். அக்கா, நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்கேன் அப்படின்னு போது, மேக்கப் போட போகும்போது சவால்கள் அப்படின்னு எனக்கு இருந்திருக்கு, தனியா போகும்போது இன்னும் சவால்கள் அதிகமா சந்திச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கீங்கக்கா. இப்போ நீங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனால நீங்க அதிகமா சந்திச்ச சவால்கள் அப்படின்னு என்னக்கா சொல்லுவீங்க?
6: பெரிய சவால்னா அதிகமா எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு பிரச்சனைனா இதுதான். மத்தபடி நம்ம போற இடத்துல கிளையன்ட்ஸ் வந்து பேசுறது அந்த மாதிரி யாரும் நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டதோ இல்ல பேசினதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சொசைட்டிலயே நம்ம வந்து நைட்ல போறதெல்லாம் தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது. பட் ஆனா வந்து என்னன்னா, நம்மளோட சேஃப்டின்னு ஒண்ணு நம்ம பாத்துட்டு பாத்துட்டு நம்ம போறோம்ல, அப்ப யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது கூட இருக்காங்கன்ற தைரியத்துல நம்ம போகும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
5: சவால்கள் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில அதிகமா இருந்திருக்கு. நம்ம கூட ஒருத்தங்க இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சவால்கள் எல்லாமே ஈஸியா மறைஞ்சிடும் அப்படின்றத அக்காவும் சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சவால்களை கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, நிறைய தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஸோ அந்த தோல்விகள் உங்களுக்கு வருது அப்படின்னும் போது, அந்த நேரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, ஸோ அதை எப்படி கடந்து வந்தீங்கக்கா?
6: ஆமாம், கண்டிப்பாக ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முகூர்த்த சீசன், எல்லாருக்கும் முகூர்த்தம் புக்கிங் இருக்கும். அந்த ஒரு முகூர்த்தத்துக்கு நம்மளுக்கு புக்கிங்கே இருக்காது. அன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறது இருக்கிறதுலே பெரிய டார்ச்சராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது முகூர்த்தம் இருந்ததுன்னா நான் கூட சும்மாவது அசிஸ்டிங்க்கு வரேன். நான் வீட்டில் உட்காரல. என்னன்னா, அன்னைக்கு ஒரு பிரைடப் பண்ணணும், ஒரு பிரைடு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே போதும். ஸோ மணி ஜென்ரேட் பண்ணுறது என்றைக்கு வேணால் எப்படி வேணால் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு ஒர்க்கு, ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும் போது அதை ரிலேட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த டேட்டு, அந்த முகூர்த்தத்தில் நான் ஒரு மேக்கப் பண்ணிட்டேனாவே எனக்கு போதும், நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன்.
5: தோல்வி அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையில் தான் இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் நான் அந்த தோல்வியை வந்து அடுத்தடுத்து என்னோட இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாம் நம்மளுடைய இலக்குக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்போது அந்த நேரத்தில் நமக்கு தோல்விகள் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கலாம். அதை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய இலக்கு என்ன, அந்த இலக்குக்காக நம்ம ஓடி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். எந்த வித தோல்விகள் வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போவோம் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. நானுமே பெண்கள் எல்லாரும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய இலக்கை நினச்சி பாருங்கள், அது தோல்விகள்லாம் சாதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் வினிகாக்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்க நேரில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிகாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். வினிகாக்கா,
5: உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம். மேக்கப் போடுறதா இருக்கட்டும், மெகந்தி இது பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு இருக்கும் போது உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு நபர்னா யார சொல்லுவீங்க?
6: மோட்டிவேட்னா, அதாவது மோட்டிவேட்டுன்றதை விட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது பாஸ். ஃபேமிலியில் நம்மளை சுற்றிலையும் வந்து ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ப்ராப்ளம்லேருந்தே நம்மளை டைவெர்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஜியும் கோல்டு மெடல், பிஜியும் கோல்டு மெடல், ஓகேங்களா? இப்போ அந்த கோல்டு மெடல் வாங்கணுன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் போய் படிக்கும் போது, நான் யூஜி வந்து காலேஜில் படிக்கும் போது ஃபேஷன் டிசைனிங் எடுத்து படித்தேன். ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு படிப்பா, இந்த படிப்பை நீ போய் படிக்கிறியா அப்படி தான் கேட்டாங்க. இன்ன வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு டெய்லர் கிட்ட போனால் கற்றுக்கலாம், இதை போய் நீ வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்க போறியா அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் என்னோட எண்ணம் என்னன்னா, நம்ம எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, அதில் நம்ம நல்லா படித்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஷைன் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டுவர்ட்ஸ் தட் தான் புரிஞ்சு படிக்கணும், சப்ஜெக்ட் புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படித்தேன். எல்லாரும் எழுதுறத விட என்னோட ஆன்சர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னோட ஓன் லாங்குவேஜில் தான் எழுதுவேன், என்னோட ஓன் சென்டென்ஸில் தான் எழுதுவேன். எனக்கு புரிஞ்சு படித்ததுனால எனக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியாக வந்துச்சு. ஸோ ஈஸியாக நான் ஒரே மாதிரியே எழுதிட்டேன். ஸோ அதனால் நம்மளது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால தான் வேல்யூஷன் பண்ணுற இடத்துலையும் நம்மளுக்கு நிறையா மார்க்ஸ் வரும்.
4: ஸோ அக்காவோட வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்கோம் அப்படின்போது, அதை 100% தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை முன்னேறலாம் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கேட்டிருந்தது என்னன்னா, அக்காவோட வாழ்க்கையில் உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்றத கேட்டிருந்தேன். ஆனால் அக்கா சொல்லியிருந்தது என்னன்னா, நான் சூஸ் பண்ண கோர்ஸ் ஃபேஷன் டிசைனிங். ஸோ அந்த ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்து எல்லாரும் எதிர்ப்பு தான் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அந்த எதிர்ப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வர வச்சிருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இது பெண்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா பெண்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது, எதுக்கு இந்த பொண்ணுக்கெல்லாம் தேவையில்லாம அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிக்கலாம். சுற்றி இருக்கவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொந்தக்காரவங்க அதிகமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்படி அதிகமாக இருக்கு அப்படின்னு போது அந்த நேரத்தில் பெண்கள் என்னதான் பண்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்க நினைக்காம, உங்களுக்கான கோல் என்ன, அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கத்துக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போக ஆரம்பிக்கணும். ஸோ வினிகாக்கா, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இதை தான் சொல்லுவேன் உங்க எல்லாருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விஷயம் நம்ம வந்து, அது ஒரு கோல் நமக்கு இருக்கு, ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது, அந்த ஷாப் வந்து என்னென்ன வாங்கி வைக்கணும், அதுல அது சரியா போகல அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத வினிகாக்கா அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம கிட்ட நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றிக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நிஜமாலுமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போச்சு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: என்ன கதை சொல்ல போறேன், சின்ன உதவி பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற இந்த ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையில அருண் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் வந்து டெய்லியுமே ஸ்கூலுக்கு நடந்து தான் போவான். அந்த வழியில் இருக்கக்கூடிய கடைகள், இந்த மக்கள் இவங்கள்லாம் அறியுமே வந்து பார்த்துட்டு அப்படியே அவன் பாட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருப்பான். அப்படி ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஸ்கூலுக்கு அருண் நடந்து போயிட்டுருக்கும் போது வழியில் ஒரு தாத்தா வந்து கனமான பை, அதாவது பை ஃபுல்லாக இந்த சாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அருண் என்ன பண்ணான்னா, ஓடி போய் அந்த தாத்தாவோட பையை வாங்கி அவரோட வீடு வரைக்கும் கொண்டுட்டு போய் அந்த பையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்தான். ஸோ அதுக்கு வந்து அந்த தாத்தா அவனை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, நீ வந்து நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்க, உனக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய உதவி, ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த ஒரு நல்ல மனசு உன்னை வாழ்க்கையில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அவனை அமுச்சு விட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அருண் யோசித்தான், நமக்கு இது சின்ன விஷயம், அதாவது சாதாரணமான விஷயம்தான், ஆனால் இன்னொருத்தருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் தருதில்லை, ஸோ மற்றவங்களுக்கு உதவுறதுனால இவ்வளோ நல்லது இருக்கா அப்படின்றத அப்போ தான் அருண் வந்து புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, மற்றவங்களுக்கு உதவுறது மிகப்பெரிய மகிழ்ச்சியை நமக்கு மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட உதவி வாங்குறவங்களுக்கும் கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்கள் நேம்?
2: மஹிஷா.
1: மஹிஷா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th.
1: ஓகே, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
2: கிளேஸ்ப்ரூ பப்ளிக் ஸ்கூல்.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. ஒரு 4 பேரை கேட்போம்.
2: ஹர்ஷிதா, பிரணிதா, சஞ்சனா, யோஸ்ரீ.
1: 4 பேர்னா கரெக்டாக 4 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மஹிஷா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்டு நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் நம்பர் 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் மூலமாவோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6386449701.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, 2 கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் 2 பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறார். அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்றாரு. தான் கையில இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. 1000கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின 2 கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் என்ன கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
2: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்கு.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்ததே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயன்

0: ஹிஷா கூட தான் பேச போகிறோம். அதோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம மஹிஷா கூட பேசிடலாமா? மஹிஷா, உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லன்ச் டைமில் கிளாஸ் எல்லாம் அப்படியே சுற்றுறது, கிரவுண்ட் எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் நடக்குமா?
1: ஒன்னடா போவோம், ஆனா மேம் வந்து அடிக்கடி கேர்ள்ஸ் திட்டுவாங்க.
0: எதுக்கு?
1: கும்மலா போறேன்.
0: ஓஹோ, சரி. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் டைம் போகாமலாம் இருக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது அப்படின்றீங்க. சரி ஓகே, நீங்க தனியா கிளாஸ்லாம் போறீங்களா?
1: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி.
0: ஓகே ஓகே. சரி, மாஸ்டர் நேம்?
1: சதீஷ் குமார் மாஸ்டர்.
0: சூப்பர். சரி, நீங்க கராட்டே கிளாஸ் போறீங்க இல்லையா? சோ என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க நீங்க இது வரைக்கும் கராட்டே கிளாஸ்ல?
1: கராட்டே கிளாஸ்ல வந்து எப்படி டிசிப்ளினா இருக்கணும், யாராச்சும் வந்தாங்கனா எப்படி அட்டாக் பண்ணணும், அதெல்லாம் கத்துக்கிட்டேன்.
0: வெரி குட், ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. சரி, நீங்க இப்ப என்ன பெல்ட்ல இருக்கீங்க?
1: ரவுண்ட் 2.
0: சூப்பர். சரி, எத்தனை இயர்ஸா நீங்க கராட்டே கத்துக்கிறீங்க?
1: 4 இயர்ஸ்.
0: 4 இயர்ஸ். அப்ப கண்டிப்பா நீங்க மேட்ச் எல்லாம் போயிருப்பீங்க தானே?
1: எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும்
1: எல்லாம்.
0: என்னடா அது, எதுலயுமே மாட்ட மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, இப்ப பாருங்க, உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டாடியா?
1: எல்லாமே.
0: எஸ்கேப் ஆயிட்டீங்களே. சரி ஓகே, பாத்துக்கிறேன். சரி, நீங்க வந்து தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல திருக்குறள் போயம் அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா?
1: திருக்குறள் கொஞ்சம் தெரியும்.
0: திருக்குறள். சரி ஓகே, அப்ப நம்ம டேபிள்ஸ்க்கு போயிடலாம். டேபிள்ஸ் ஓகேவா? சொல்லுங்க.
1: 5, 5, 5, 2, 10, 5, 3, 15, 5, 4, 25, 5, 6, 35, 5, 7, 35, 5, 8, 5, 9, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5
0: அப்புறம்
1: அமுச்சு மாட்டாங்க. ஒரு டைம் பேசுவான், ஆனா மேம் வந்து ஒரு டைம் சொல்லுவாங்க, இல்லை ஒரு டைம் திட்டுவாங்க.
0: திட்டுறதோட ஓகே, மற்றபடி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பரவாயில்ல, இப்படி இல்லை இருக்கணும் கிளாஸு. சரி ஓகே, இப்போ கராட்டேல உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பு இல்லை ஃபேவரட்டான லெசன் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஈஸியாக இருக்குமா?
1: இல்லை கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நான் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தப்பாக இருந்து இருக்கு, இப்போலாம் பண்ணும்போது பழகிச்சு, சிம்பிளாக தான் இருக்கு.
0: ஓகே ஓகே, எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் எடுத்தீங்க?
1: நான் ஒரு 2 months கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி.
0: 2 months வேற லெவல். சரி ஓகே, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட மகிஷா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம மகிஷா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் டிக்கா எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பன்னீர் 250 கிராம் நல்லா சதுர சதுரமாக துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக குடமிளகா 1, வெங்காயம் 1, இதையுமே சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சா, அடுத்ததாக கெட்டி தயிர் 1/2 கப், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, லைட்டாக பெப்பர், இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிம்பிள் ஓகே, அது என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இதை வந்து அந்த கிரில் பண்ணும்போது தான் ஒரு சூப்பரான சம்பவமே காத்துட்ருக்கு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அது புதுசாக இருக்கும், அது வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஸோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை சாறு, கஸ்தூரி மேத்தி, உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். அண்ட் அது கூடவே பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து 30 நிமிஷத்துக்கு நல்லா மேரினேட் பண்ண விட்டுருணும். ஸோ 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, கிரில் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் இருக்கவே இருக்குது பணியாரம் திருப்புற கம்பி, ஸோ அதில் ஒன்று ஒன்றா குத்தி வச்சு நம்ம வந்து 10-15 நிமிஷம் இந்த லோ ஃப்ளேமில் அடுப்புலேயே கூட வேவிச்சு எடுத்துடலாம். ஸோ அடுப்புலேயே வேகிக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த விறகடுப்பில் கூட கிரில் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த கிரில் பிளேட்டெல்லாம் வச்சு கிரில் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் நம்ம குழந்தைங்களோட பண்ணும்போது இன்னும் அல்ட்டியாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், புதுசு புதுசாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம சொல்கிற பதிலை வச்சு இன்னும் புதுசாக கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்தைக்கு இவ்வளோ தெரியுதா, இவ்வளோ பெருசாகிட்டாங்களா அதுக்குள்ளே அப்படின்லாம் நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களோட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீரில் எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை எப்படி நான்வெஜ் நம்ம சேர்த்துக்கிறோமோ அதே போல் வாரத்தில் 2 தடவை பன்னீரும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ஹெல்த்தி டயட்டில். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இப்போ பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம்
3: 107.8 சக்கலக்க குட்டி.
4: அதாவது தனித்திறமைகளை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் நம்ம சைட்ல இருந்து கொடுக்கலாம் மேம்?
5: அதாவது தனித்திறமைகள் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளை அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணும் போதே அப்சர்வ் பண்ணுவோம். சில டாஸ்க்கு, கிளாஸில் கொடுக்க ஹோம்ஒர்க்கு, க்வெஸ்சன் நடத்துறது, எல்லா ஆக்டிவிட்டிலையுமே நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து நல்லா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்யும், ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடும், ஒரு குழந்தை நல்லா டான்ஸ் ஆடும், ஒரு குழந்தை ட்ராயிங் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிள்ளைகளுடைய தனித்திறமையை கண்டுபிடிக்கணும். தனித்திறமையை கண்டுபிடிச்சிட்டு அதை வளர்த்தக்கூடிய வாய்ப்பு ஸ்கூலில் கொடுக்கணும். ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படின்ற சென்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா கிளப் அதாவது கிளப் ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போட்டி வச்சு ப்ரைஸ் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா கிளாஸுக்குள்ளாரையே இன்டர் கிளாஸுக்குள்ளாரையே ஏதாவது ஒரு சின்ன கேம் அதாவது இது மாதிரி போட்டி மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்குள்ள ப்ரைஸ் கொடுக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். சின்ன சின்ன கைத்தட்டல் கூட அதுங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறது மூலிமா அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிறது வெளியில் வரும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் என்னஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயா மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம மஹிஷா கூட பேசிடலாம். மஹிஷா, உங்களுக்கு சிப்லிங்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
6: அண்ணாங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க என்ன சொந்த அண்ணாங்க இல்லை. அதுக்கப்புறம் தம்பி, சின்ன தம்பி, அவன் வந்து இப்போ தான் யூகேஜி படிக்கிறான், அவன் தம்பி தான்.
4: ஓகே ஓகே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் ஒன்றா விளையாடுவீங்களா?
6: ஆனால் என் வீட்டில் நான் ஒருத்தி பார்த்தா பொண்ணு.
4: ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒருத்தி மட்டும்தான் கேர்ள் பேபின்னு, இட்ஸ் ஓகே. அது வந்து ஜாலியாக இருக்கும், நம்ம சொல்கிறது தான் அண்ணனுங்க எல்லோரும் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். சோ அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு ஒரு மெசேஜ் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். பாபா மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. உலகத்தோட இயற்கை அதிசயங்களை பற்றி தினமுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்படி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு மலை, எலியட் மலை, இதை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. இந்த எலியட் மலை கடல் மட்டத்திலிருந்து சுமாரா 1218 மீட்டர், அதாவது 3996 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. டவுன்ஸ்வில் நகருக்கு தென்கிழக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை பவுலிங் கிரீன் பே தேசிய பூங்காவோட முக்கியமான பகுதியாக இருக்குங்க. சுற்றியுமே பசுமையான காடுகள், மலை சிகரங்கள் மற்றும் அருவிகள் நிறைந்த இந்த பகுதி இயற்கை விரும்பிகளோட சொருகமாக இருக்கு. இந்த பகுதியில் ஸ்டோர்த் மலை, சேடில் மலை, எலியட் மலை, ஷோல்டர் மலை, ஷார்ப் எலியட் அப்படின்னு

பல உயரமான சிகரங்கள் இருக்குங்க. ஆனா அதுல மிக முக்கியமானது எலியட் மலைதான். இந்த மலைப்பகுதி முழுசுமே மலைக்காடுகள் மற்றும் வனவிலங்குகளால நிறைஞ்சிருக்கு. எலியட் மலையோட மிக பிரபலமான இயற்கை ஈர்ப்பு அல்லிகேட்டர் கிரீக் நீர்வீழ்ச்சி தாங்க. தெளிந்த நீர், பாறைகள் மற்றும் பசுமையான காடுமே சேர்ந்து இந்த இடத்தை சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாத்தி இருக்குங்க. வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க நடைபயணம், இயற்கை சுற்றுலா மற்றும் புகைப்பட கலைக்காக வருகை தராங்க. இந்த மலைக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1815 1816 காலகட்டத்தில் பயணிச்ச லேடி எலியட் அப்படின்ற கப்பலோட பேர்ல இருந்துதான் இந்த மலைக்கு எலியட் அப்படின்ற பேர் வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 1846 1863 வரைக்கும் கப்பல் விபத்துல உயிர் தப்புன ஜேம்ஸ் மோரில் அப்படின்ற நபர் இந்த பகுதியில வாழ்ந்த பழங்குடியினர்களோட பல ஆண்டுகளா வாழ்ந்ததா வரலாறு சொல்லுது. இதனால இந்த பகுதி இயற்கையோட மட்டுமில்லாம மனித வரலாற்றோடையும் நெருங்கிய தொடர்பு கொண்டதா மாறி இருக்குங்க. எலியட் மலை இன்னொரு முக்கிய பொறுப்பையுமே வகிக்குதுங்க. இது ஒரு நீர்பிடிப்பு பகுதி. மலையோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பெய்யக்கூடிய மலை ராஸ் ஆற்றில் கலந்து டவுன்ஸ்வில் நோக்கி போகுதுங்க. தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெய்யக்கூடிய நீர் ஹாட்டன் ஆற்றில் கலந்து போகுது. இதனால சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளோட நீர் வளத்துக்கும் இந்த மலை முக்கிய ஆதாரமா இருக்குங்க. இன்னைக்கு இந்த பகுதியில நிரந்தரமா வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே இயற்கை வளம், பறவைகள், வனவிலங்குகள் மற்றும் மலையேற்ற பாதைகள் காரணமா இது ஆஸ்திரேலியாவோட முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு நல்ல இடம் தான் சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்தில் இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமா வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாசன் நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டுக்கு எப்பயுமே போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, கிளைமேட் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விலைவாசியோட ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். அதே சமயத்துல அவங்க கிராமத்துல தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்றதையுமே தெரிஞ்சுப்போங்க. அப்படி நான் கடைசியா ஜெரினா காடு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவை சந்திச்சு அந்த கிராமத்துக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம். வணக்கம்ண்ணா.
4: உங்க பேரு?
5: என் பேர் சிவபாலன்.
4: எங்க இருக்கீங்க? எந்த ஊர்?
5: சேலம் மாவட்டம் ஏற்காடு.
4: ஏற்காட்டில் எந்த கிராமம்?
5: ஜெரினா காடு கிராமம்.
4: இங்கே ஜெரினா காடுன்னு
5: சொன்னீங்க. ஆமாங்க.
4: ஜெரினா காடுல சாலை வசதி இருக்கு?
5: சாலை வசதி இப்போ ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமங்களில் ஒன்றும் இல்லை. டவுன் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. மதுர் மாரம்பங்கலத்தெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். மறுபடி வசதியெலாம் எதுவும் கிடையாது. மின்சார வசதி ஒன்றும் சுத்தமாக இல்லைங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. மின்சார வசதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலையில் 8 மணிக்கு கொஞ்சம், சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருது கரண்ட்டு.
4: இப்போ இங்கே வந்துட்டு குடிநீர் பிரச்சனைகள் ஏதாவது
5: நிறையா இருக்குண்ணா? தண்ணி பாருங்க, இப்போலாம் இருக்காட்டெல்லாம் ஃபஸ்ட்லாம் நிறைய மழை நிறைய பெய்யும். இப்போ மழை கம்மி, கிணத்து எல்லா கிணறுமே வறண்டுருச்சு. போர் பண்ணும், போரும் தண்ணியும் இல்லை. சேலை மாதிரி ஆயிரும் இன்றைக்கி இருக்காடு. இன்னும் 2-3 வருஷத்தில் அப்படி இருக்க
4: சூழ்நிலை.
5: காவா வசதி வேணும், பாத்ரூம் வசதி, ரோடு வசதி எல்லாம் ஒரு சில இதெல்லாம் வேணும்.
4: வனவிலங்கு பிரச்சனை?
5: வனவிலங்கு பிரச்சனைலாம் இல்லைங்க. காட்டெருமை மட்டும்தான். அது வில்லேஜ் சைடு தான் வனவிலங்கு பிரச்சனைலாம். நன்றி. நன்றி சார்.
3: ரொம்ப பொறுமையா ஜெரினா காடு கிராமத்துக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் என்னென்ன அப்படின்றத நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. அதே சமயத்துல வனவிலங்கு பிரச்சனையை பத்தியுமே சொன்னாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான். உங்க தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது வேற மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
5: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
7: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நம்ம எல்லாம் பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போம். ஆனா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் பொழுதுபோக்குக்காக இந்த பாரம்பரிய கலையான தெருக்கூத்து கலையை தாங்க கண்டுகளிக்கிறாங்க. அப்படி ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்தை சேர்ந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே நிகழ்த்தி காட்டின பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற நாடகத்தை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பல நாட்கள் பல பகுதிகளாக கேட்டோம். அந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி இப்போ வந்தாச்சுங்க. அந்த பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை நாடகத்தோட கடைசி பகுதி இதோ உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றோம். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.

நேர்களே, ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, இவ்வளவு அருமையான நாடகத்தை நமக்காக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு தெருக்கூத்து கலைஞர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அவங்களுக்காக சோனா எஃப்எம் சார்பா மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இரவு நேரத்துல திடீர்னு டிட் டிட் டிட் அப்படின்ற ஒரு சத்தம், இது வந்துட்டு ஒரு பறவையோட சத்தம். இதை கேட்டிருக்கீங்களா? பல கிராமங்களில் யாராவது வராங்க அப்படின்றத முதல்ல அறிவிக்கக்கூடிய இயற்கையோட காவலாளி அப்படின்னு இந்த பறவை சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட பறவையோட பேர் என்ன தெரியுமா? சிவப்பு தாடை லெப்விங் அப்படின்றது தாங்க. இந்த பறவை இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் பரவலாக இருக்குது. இந்த பறவையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிவப்பு தாடை லெப்விங் பறவை குளங்கள், ஏரிகள், நெல் வயல்கள், மேய்ச்சல் நிலங்கள், திறந்த வெளிகள் மாதிரியான இடங்களில் ஜோடியாவோ அப்படி இல்லைன்னா சின்ன குழுவாவோ வாழுது. இந்த பறவையோட தோற்றமே மிக தனித்துவமானதுங்க. கருப்பு நிற தலை மற்றும் மார்பு, பழுப்பு கலந்த முதுகு, நீண்ட மஞ்சள் கால்கள், சிவப்பு நிற அழகு மற்றும் கண்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற சதை பகுதி இதோட முக்கிய அடையாளங்களாக இருக்கு. பறக்கிறப்போ அதோட ரக்கைகளில் தெரியக்கூடிய வெள்ளை நிற பட்டை ரொம்ப அழகாக காட்சி அளிக்குங்க. சிவப்பு தாடை லேப்விங்கோட மிகப்பெரிய சிறப்பு அதோட எச்சரிக்கை குரல். மனிதர்களோ விலங்குகளோ அல்லது வேட்டையாடிகளோ பக்கத்தில் வந்தாலே ரொம்பவுமே உரத்த குரல்ல தொடர்ந்து கத்துதுங்க. இதனால மற்ற பறவைகளும் ஆபத்தை உணர்ந்து பாதுகாப்பா போயிடுதுங்க. அதனாலதான் இதை இயற்கையோட காவலாளி பறவை அப்படின்னு பலருமே சொல்றாங்க. இந்த பறவை மரங்கள்ல கூடு கட்டாது அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்தான். தரையில ஒரு சின்ன பள்ளத்தாக்க உருவாக்கி அதுலேயே 3 அல்லது 4 முட்டைகளை இடுது. அந்த முட்டைகள் மண்ணோட நிறத்தை மாதிரியே இருக்கிறதுனால ஈஸியா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. குஞ்சுகள் பொறித்த சில மணி நேரங்கள்லயே நடக்க தொடங்கிடும். பெற்றோரோட சேர்ந்து உணவு தேடி அப்படியே சாப்பிடறதுக்கு போயிடுமாங்க. ஆபத்துன்னு ஒன்று வந்துட்டா அசையாம தரையோட ஒட்டிக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுமா. இந்த பறவையை வேட்டையாட ஏதாவது ஒரு பறவை பக்கத்துல நெருங்கினாலே பெற்றோர் பறவைகள் நேரடியா சண்டையிடுறதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா ஒரு தந்திரத்தை பயன்படுத்துமாங்க. காயமடைஞ்சது மாதிரி நடிச்சு வேட்டையாடிய கூட்டுல இருந்து தூரமா கூட்டிட்டு போய் இந்த எதிரிகள் எல்லாமே தூரமா போன உடனே பறந்து வந்து மறுபடியும் தன் கூட்டை காப்பாத்துமா. இது இயற்கையோட அற்புதமான பாதுகாப்பு முறைகள்ல ஒன்னா இருக்குங்க. இதோட உணவுல பூச்சிகள், நத்தைகள், புழுக்கள், சின்ன முதுகெலும் பற்ற உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. இதனால விவசாய நிலங்கள்ல பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல இந்த பறவை முக்கிய பங்கு வகிக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய வீகள் அப்படின்ற மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. வீகள் மக்கள் ஆஸ்திரேலியாவோட தாராவல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான குழு தாங்க. இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு இன்னைக்கு சிட்னியோட தெற்கு பகுதி, பாட்னி விரிகுடா, கர்னல் தீபகற்பம் மற்றும் ஜார்ஜஸ் நதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. வீகள் மக்கள் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தாங்க. அவங்க மீன்பிடித்தல், சிப்பிகள் சேகரித்தல், வேட்டையாடுதல் மற்றும் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை பயன்படுத்துதல் மாதிரியான சிறந்த அறிவை பெற்றிருந்தாங்க. பாறை குகைகளை வசிப்பிடமாகவும் சடங்கு நடைபெறக்கூடிய இடமாகவும் பயன்படுத்தினாங்க. அந்த குகைகளில் ஓவியங்கள், செதுக்கல்கள் மற்றும் குறியீடுகள் மூலமாக தங்களோட கலாச்சாரத்தை பதிவு செஞ்சாங்க. வீகள் மக்களோட வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அப்படின்னா 1770 வருஷம் ஏப்ரல் மாதம் 29 தான். எதனால் அது முக்கியமாக இருக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரியான கேப்டன் ஜேம்ஸ் குக் மற்றும் அவரோட குழுவினர் பாட்டனி விரிகுடாவில் முதல் முதலாக வீகள் மக்களை சந்திச்சாங்க. இது ஆஸ்திரேலிய பழங்குடியினரும் ஐரோப்பியர்களும் நேருக்கு நேர் சந்தித்த முதல் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வாக இருக்குங்க. கப்பல்கள் கரையை நெருங்கினப்போ ரெண்டு வீகள் வீரர்கள் ஈட்டிகளை ஏந்தியபடி தங்களோட நிலத்தை பாதுகாக்க நின்னாங்க. அவங்க அந்நியர்களை எச்சரித்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பதற்றத்தில் கேப்டன் குக் துப்பாக்கியால் சுட ஒரு பழங்குடியினர் காயமடைஞ்சாரு. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவோட காலனித்துவ வரலாற்றோட தொடக்க நிகழ்வுகளில் ஒன்றா இருக்குங்க. அன்னைக்கு வீகள் மக்கள் பயன்படுத்தின ஈட்டிகள் சிலவற்றை குக் மற்றும் அவரோட குழுவினர் இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 2024 வருஷம், அதாவது 2 முன்னாடி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஈட்டிகளில் சில ஈட்டிகளை எடுத்துக்கிட்டு வீகள் மக்கள் கிட்ட மறுபடியும் ஒப்படைச்சாங்க. இது அவங்களோட கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முக்கியமான நிகழ்வாக உலகம் முழுசுமே கவனிக்கப்பட்டதுங்க. வீகள் மக்களோட உணவு முறை மிகவுமே வளமானது. மீன்கள், சிப்பிகள், பறவைகள், முட்டைகள், வாழப்பி, போஷம் மாதிரியான உணவுகள் தாங்க அவங்களோட முக்கிய உணவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிப்பி குவியல்கள், அங்கே அவங்க நீண்ட காலமாக குடியிருப்புகளை அங்கே அமைச்சதுக்கான, அங்கே வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகளாக இன்றைக்குமே இருக்குங்க. நேயர்களே, வீகள் மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுது. ஒரு சமூகத்தோட நிலம், மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் அப்படின்றது வெறும் கடந்த கால நினைவுகள் மட்டும் இல்லை, அது அந்த சமூகத்தோட உயிரும் அடையாளமுமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு சினிமா கதையை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன நாகராஜ், சினிமா கதையா அப்படின்னா இல்லைங்க, நிஜ கதையை சினிமாவா எடுத்த ஒரு கதை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேங்க. தமிழ் மண்ணில் நடந்த ஒரு நிஜமான விஷயம். இயக்குனர் சசி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்து தமிழ் திரையுலகையே உலுக்கி போட்ட ஒரு திரைப்படம் 100 சாமி. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து ஒரு நிஜ கதையை சார்ந்ததுங்க. நிஜமாலும் நடந்த ஒரு கதையை தான் சினிமாவாக எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துலேயே கூட அதை கடைசியாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வளையாம்பட்டு கிராமம், அங்கே செல்வி அப்படின்ற ஒரு சாதாரண பெண்ணும் அவங்களுடைய கணவரும் ரொம்பவே அன்பாக வாழ்ந்துட்டு வராங்க. கணவர் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. செல்வி 10வது படித்தவங்க, டைலரிங் வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். மூத்தவருடைய பெயர் வந்து சித்தார்த்தன், இவருடைய தம்பியோட பெயர் வந்து விவேக். குடும்பம் சின்னது தாங்க, ஆனால் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் 2009 டிசம்பர் மாதம் எதிர்பாராத விதமாக செல்வி அவங்க கணவர் வந்து இறந்துடுறாங்க. அந்த சமயத்தில் மூத்த மகன் சித்தார்த்தன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் படிச்சிட்ருக்காராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தம்பி வந்து +1 படிச்சிட்ருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் மகன் காலேஜ் படிச்சிட்ருக்கிறாங்க, 2வது மகன் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சமயத்தில் அவங்களுடைய குடும்பத்தோட ஒரு தூணாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா வந்து இறக்குறாங்க. ஸோ அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த செல்வி அவங்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நூறுசாமி திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, அது வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த உண்மை கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் செல்வி அவங்க கணவர் வந்து 2009 வந்து இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு வந்து போகுது. ஆனால் அங்கே தான் அவங்களுடைய உண்மையான பலம் வந்து வெளிப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுடைய மனசும் உடைஞ்சு போகுது. தன்னோட 2 பசங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரவு பகலாக டெய்லரிங் வேலை செய்கிறாங்க, கூலி வேலை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்குது. அதெல்லாம் சற்றும் அவங்க வந்து பொருட்படுத்தாமல் அவங்களுடைய குழந்தைகளோட படிப்புக்கு அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படியே காலங்கள் போகுது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய 2 மகன்களும் நல்லா படித்து பெரியவங்களாகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ தன்னோட அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அருகில் இருந்து பார்த்த அவங்களுடைய மகன்களுக்கும் ஒரு பக்குவம் வருதுங்க. அப்போ அவங்களுடைய 2 மகன்களுக்கும் அம்மாவுடைய வாழ்க்கை பற்றி ஒரு கவலையும், அவங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பற்றின ஒரு வருத்தமும், அது எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்கூல் படிக்கிற சமயத்திலே பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அம்மாவோட வாழ்க்கை அந்த கஷ்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்களும் வந்து நினைக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787-7107.8. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் என்ன கிளம்பாம அப்படியே இருக்க? அது ஒன்றும் இல்லடா, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதா கெட்டதா மச்சான்?
2: மச்சான், அது ஆப்போசிட்ல இருக்கிறது மனுஷனா இல்லை எலியாங்கிறத பொறுத்து இருக்கு.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்துப்போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உண்ணுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

பார்க்குறாங்க. ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்குள்ளார வந்து இருக்குங்க. சமூகம் வந்து என்ன சொல்லும், ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய சொந்த கைகளால் ஒரு நல்ல மறுவாழ்வு தேடித்தந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நிஜக்கதை, இந்த நிகழ்ச்சியான நிஜக்கதை ஒரு நாளிதழில் இதழில் ஒரு பேட்டியாக பார்த்த இயக்குனர் சசி அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, பிரமிக்கிறார். பொதுவாக அம்மா அப்படின்றவங்களை சாமியாகவும் தியாக சிலையாகவும் பார்க்கிறது ஒரு வழக்கம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத உரக்க சொல்லியிருக்குது அந்த கதை. அதை பார்த்து வியந்த இயக்குனர் சசி, இதை உடனே நம்ம வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. அப்படின்னு நினச்சது மட்டுமே இல்லாமல் உடனே அந்த தாய் செல்வியோட குடும்பத்தை நேரில் சந்திக்கிறாங்க. அதை 100 சாமி அப்படின்ற பேரில் திரைப்படமாகவும் எடுக்கிறாங்க. அந்த ஒரு திரைப்படம் இன்றைக்கி திரைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக ரொம்ப நெகிழ்வாக பேசப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் இருந்ததுங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஓட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, செல்வி அம்மா அவங்களுடைய ஒரு கதை. இது வந்து ஒரு நிஜ கதை. இந்த நிஜ கதையை சினிமாவும் எடுத்திருக்கிறாங்க, 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அதாவது செல்வி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க எடுத்த அந்த தைரியமான முடிவு, இதை தாண்டி ரெண்டு மகன்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த கிராமத்தில் அந்த ஊர் மக்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி தாங்க. பல வருஷமாக கணவரை இழந்து அந்த ஒரு ஊரில் தனியாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெண் செல்வி, அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த சமூகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அனுமதி கொடுத்தாங்களா, எல்லாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்னா இல்லைங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு படத்துலேயும் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ரியல் ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி ஊர் மக்கள் பேசுகிற பேச்சை தாண்டி ஒருவேளை யாருக்கிட்டேயாவது அவங்க வந்து ஒரு ரிலேஷன் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் அவங்க வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்போ அவங்க வந்து நெகட்டிவாக ஏதோ ஒன்று சொல்லிட்டா சரி எதுக்கு இவங்க சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசும் மாறி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787 707 இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமா ஓட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா செல்வி அம்மா அவங்களுடைய ஒரு கதை. இது வந்து ஒரு நிஜ கதை. இந்த நிஜ கதையை சினிமாவும் எடுத்திருக்கிறாங்க. 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அதாவது செல்வி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க எடுத்த அந்த தைரியமான முடிவு, இதை தாண்டி 2 மகன்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த கிராமத்தில் அந்த ஊர் மக்கள்

இந்த ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதாங்க. பல வருஷமாக கணவரை இழந்து அந்த ஒரு ஊரில் தனியாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெண் செல்வி, அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த சமூகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அனுமதி கொடுத்தாங்களா, எல்லாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்னா இல்லைங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு படத்துலேயும் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ரியல் ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி ஊர் மக்கள் பேசுகிற பேச்சை தாண்டி ஒருவேளை யாருக்கிட்டையாவது அவங்க வந்து ஒரு ரிலேஷன் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் அவங்க வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்போ அவங்க வந்து நெகட்டிவாக ஏதோ ஒன்று சொல்லிட்டா சரி எதுக்கு இவங்க சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசும் மாறி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787 7107 இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.